0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 8ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 13ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு கேட்கலாம். இனி கேட்கலாம் குறளமுதம்.

0: அயனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
0: ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இளி ஒருவர்க்கு அகுதிரந்து வாழும் எனல்.
1: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
2: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல் நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை

சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மசூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 4x100m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும், 4x400m தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆடவர் அணியில் இடம்பெற்றுள்ள விஷால் ராஜேஷ் ஆகியோருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

நேரம் காலை 6 மணி 3 நிமிடம். உங்கள் அனைவரையும் பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்கியிருக்கின்றது. இந்த பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 6:07 ஆகிட்டிருக்கு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் விளக்கி இருக்கக்கூடிய பாடல் திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கும்பகோணம் சகோதரிகள் சந்திரிகா மற்றும் மல்லிகா இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 6:15 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பல அருமையான பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பி. சுஷீலா பாடிய பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்கலாம்.

நேரம் 6:26 ஆகிட்டிருக்கு. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம்.

பல அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நேரம் 6:31 ஆகிட்டுருக்கு. அடுத்ததான் நிகழ்ச்சியில் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்கலாம்.

பக்தி நேர நிகழ்ச்சியில் பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பிரியா சகோதரிகள் பாடிய பாடல் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா என்ற தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 6:43 நிமிடம் ஆயிற்றுக்கு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் கண்ணனை காண்பதெப்போ என்ற பாடல் ஒலிக்கியிருக்கின்றது. சுதா ரகுநந்தன் பாடியது.

நேரம் 6:45 ஆகிட்டுருக்கு. நிறைய பாடல்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இயேசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் வர இருக்கின்றது. வின்சென்ட் கோமஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல்

நேரம் 6:51 ஆகிடுச்சு. இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பல அருமையான பாடல்கள் கேட்டோம், ரசித்தோம். அடுத்ததான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலுக்கி இருக்கக்கூடியது நாஞ்சில் என் எஸ் தீன் பாடிய பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட சிங்கை முத்து சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறி ஆவல். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆனால் உப்பை நமது உணவில் குறைக்க சொல்கிறாங்க மருத்துவர்கள். இதய பராமரிப்புக்கு உப்பை குறைக்கணுமா? உண்ணும் உணவில் சுவையை வெளிப்படுத்த சேர்க்கப்படும் உப்பின் ருசிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஓரளவுக்கு இதில் உண்மை இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்தும் கெட்டு போகாமல் இருக்க முக்கிய காரணம் அதில் சேர்க்கப்படும் உப்பு தான். உணவுகளில் போதிய அளவு சோடியம் இருக்க வேண்டியது அவசியம்தான். சோடியமும் குளோரினும் சேர்ந்த கலவை தான் சோடியம் குளோரைடு, நம்ம சாப்பாட்டு உப்பு. இந்த சோடியத்தை நம்ம சாப்பாட்டு உப்புலேருந்து தான் பெறணும்னு அவசியம் இல்லை. சுவைக்கும் மனத்துக்கும் சேர்க்கப்படும் ஒரு சில மூலிகைகள்லையும் சோடியம் இருக்குது. மருத்துவ குணமுடைய இந்த மூலிகைகளில் சோடியம் இருப்பது சிறப்பு. உடலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தராது, வர்றதில்லை இவற்றை சாப்பிட்றதுனால. இத்தகைய மூலிகை பொருட்களால் உணவானது சுவையுடன் இருப்பதோடு உடலும் புத்துணர்ச்சி பெறும். சிங்கை முத்து சார், என்னென்ன மூலிகைகளில் சோடியம் இருக்குது, எந்தெந்த மூலிகைகளை உணவு

0: கூட சேர்த்துக்கணும். பட்டை, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், பிரியாணி இலை, மிளகுத்தூள், சோயா சாஸ், வெங்காயப்பொடி, எலுமிச்சை சாறு இவற்றை சேர்த்துக்கணும். சாப்பிடணுங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள். நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்கிறார். உணவு முறையில் மாறுபாடு இல்லாமல் அளவுக்கு மீறாமல் சாப்பிட்டு வந்தால் உயிருக்கு துன்பம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர். எதிலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பட்டையை உணவுல சேர்த்துக்கிறதுனால உணவுக்கு சுவை கிடைப்பதோடு இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராகும், உடம்பில் இருக்கும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். ஏலக்காய் உணவுக்கு அபரிமிதமான சுவையை சேர்க்கக்கூடியது. சீரகம் மல்லியுடன் இது சேரும்போது இதன் சுவை மனத்துக்கு அளவே இல்லை. சிவப்பு மிளகாய் என்பது உணவுல காரத்தை மட்டும் கொடுப்பதில்லை, ஒரு நல்ல சுவை தரும் பொருளாகவும் பயன்படுது. பிரியாணி இலை, பிரியாணியில மட்டும் சுவைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த இலை இனிப்பு சுவையுடன் மிகுந்த மனமும் தரவல்லது. மிளகு தூள், 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம். மிளகு தூளுக்கும் உப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உணவுல உப்பில்லாம மிளகு தூளை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அருமையான சுவை கிடைக்கும். அதே போல சோயா சாஸையும் உப்பிற்கு பதிலாக பயன்படுத்தலாம். சத்துக்கள் அதிகம் பொதிந்தது இது. வெங்காயம் மிகவும் காரமான சுவையுடையது. இதனை சரியான அளவில் உணவில் சேர்த்தால் சரியான ருசி கிடைக்கும். எலுமிச்சை சாறு, இதுவும் அதிக சுவை தரக்கூடியது. அதிலும் புதிய எலுமிச்சம்பழம் நல்ல ருசியுடையது. பழைய காய்ந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினா உணவின் சுவையையே மாத்திரும். சிங்கை முத்து சார், எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் நறுமணம் உடம்பில் இரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக்குகிறது. அதனால் படுக்கும்போது எலுமிச்சை துண்டுகளை வைத்துக் கொள்வது நல்லது. இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் இது பயன்படுது. அதாவது வீட்டில் இருக்கும் பூச்சிகள், கரப்பான், வண்டு போன்றவை நம்மை அண்டாது. இரவு தூங்கும்போது எலுமிச்சை துண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால இரவு முழுவதும் அந்த காற்றினை சுவாசித்து மறுநாள் காலை உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணர முடியும். எலுமிச்சை நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும், அன்றாடம் பயன்படுத்தணும். பொதுவாக மருத்துவர்கள் உப்பை குறைக்கணுங்கிறாங்க. வாழ்க்கையிலையும் உப்பை குறைக்கணும். கணவன்கள் படபடப்பு, மனைவிகள் நச்சரிப்பு, டீனேஜர்ஸ் பரபரப்பு, மாணவர்கள் ஏய்ப்பு, மாமியார்கள் சிடுசிடுப்பு, மருமகள்கள் கடுகடுப்பு, முதியவர்கள் தொணதொணப்பு. இவற்றை குறைக்கணுமா? ஆனால் சிறிதும் குறைக்க தேவையில்லாத ஒரே உப்பு சிரிப்பு. மனதுக்கும் உடலுக்கும் இது மிகச் சிறப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல அருமையான பாடல்கள் கேட்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூப்பர் சூப்பரான தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்னடாம்மா விஷஸ மறந்துட்டேயே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பர்த்டே விஷஸ் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து நான் புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த விஷயம் ரொம்ப பெரிய சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு முகநூல் வழியா ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். உங்களுடைய பதில்களுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். சூப்பரா நிகழ்ச்சியோட முதல் பாடலே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாடலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பாடல் வரையிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் வரையிருக்கு. தொடர்ந்து கேட்டனே இருங்கள்.

நேரம் 7:08 ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுனேந்திருக்கீங்க. ஒரு மோட்டிவேஷனாலான பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். 7 அறிவு திரைப்படத்துலேருந்து கேட்டாச்சு, ரசித்தாச்சு. அடுத்தடுத்து உங்களுக்காக பல பாடல்களும் காத்துட்ருக்கு. நம்ம முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கோம். கண்டிப்பாக முகநூல் வழியாக உங்களுடைய பதில்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்லையே, அதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலேயும் நம்ம வந்து நிறையவே கவனம் வச்சுக்கணும். என்ன தான் வேலை இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். அதனால் சரியான விகிதத்தில் தேவையான உணவு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எது நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருங்க. நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகன் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வர இருக்கு. வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பவதரணி மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல்

நேரம் 7:16 ஆகிடுச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யார் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. வீரதுரை பதில் கொடுத்துருக்குறாங்க. பாப்பரன்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெங்கடேசன் தில்லையிலிருந்து சீனிவாசன் காலை வணக்கம் சொல்லி பதில் சொல்லியிருக்கிறாங்க. புரசை வாக்கத்திலிருந்து

மனோகரன் அன்பான காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, மற்றும் பதிலும் கொடுத்திருக்காங்க. சிவன் அருள் பதில் கொடுத்துருக்குறாங்க. திருத்தணியிலிருந்து ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. அன்புராணி ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. நரேஷ் குமார் வைஷு, குட் மார்னிங் அனைத்து நேயர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நேயர்களுக்கும் தருமபுரியிலிருந்து நரேஷ் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். ஹேமலதா வந்து நிறைய படங்கள்லாம் நமக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. மற்றும் நரேஷ்குமார் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு படமும் நமக்காக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அடுத்ததாக யார் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பதிலெலாம் சரியான பதிலாக அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குற நேயர்களுக்காக, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக, தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

இன்னும் கொஞ்சம் இருந்தால், அது கிடைத்தால், அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம நினைச்சிட்டே இப்போது இருக்கக்கூடிய நிமிடங்களையும் அழகான விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்காம போறோம். அதாவது மறுபடியும் சொல்றேன், இன்னும் நமக்கு இந்த விஷயம் நிறையவே கிடைச்சிருந்தா, இல்ல அது நமக்கு கிடைச்சிருந்தா, இது நமக்கு கிடைச்சிருந்தா, அப்படி நடந்திருந்தா, இப்படி நடந்திருந்தான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆனா வந்து அந்த நினைக்கிற நேரத்துல எல்லாம் எப்படின்னா, அந்த ஒரு அழகான ஒரு மொமெண்ட் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்பா இலக்கியா முக நூல் வழியா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவிதை தொகுப்பு வழியா வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த விஷயத்த தான் நான் அவங்களோட பகிர்ந்துகிட்டேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேரம் 7:25 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில முகநூல் வழியா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தோம். நிறைய பதில்கள் நேயர்கள் அப்படியே அருமையா கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யார் பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். இன்பா இலக்கியா பதில் கொடுத்திருக்காங்க. புரசை வாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன் பதில் கொடுத்திருக்காங்க. ஹிர்மணி வீரா அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பதில் கொடுத்துருக்குறாங்க. மதுரை குளத்தூர்லேருந்து இளங்கோ பதில் கொடுத்துருக்குறாங்க. அன்பான காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேட்டிலிருந்து தயாளன் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூபாலன் பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நமக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நானா ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்.

0: சொன்ன அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார். நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்தி விட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான். அனுமன் ஏறி குதித்தான். பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஒரு ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:34 ஆகிட்டிருக்கு. நிறைய நேயர்கள் முகநூல் வழியாக கலந்து கொண்டு பதில்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. யார் யார் என்னென்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேள்வியை முதல்ல மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க. ஆண்டி மடம்லேருந்து கார்த்திகேயன் பதில் கொடுத்துருக்குறாங்க. சக்தி இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க இளவரசி அவர்கள். அடுத்ததாக கோவையிலிருந்து நாகராஜ் பி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க மற்றும் பதில் கொடுத்துருக்குறாங்க. நாகர்கோயிலிருந்து சுதன் இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அடுத்ததாக ஹரிஹரன் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அருமையாக கொடுத்துருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் காலை வணக்கம் தெரிவித்து நிறைய பூங்கத்துகளோட பதில்கள் கொடுத்துருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கண்ணன் என் மேட்டுப்பட்டிலிருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இனிய புதன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ராஜேஸ்வரி அவர்கள் காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. சாமுனி அவர்கள் குமணஞ்சாவடியிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ரங்கராஜன் அவர்கள் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சி மற்றும் நன்றி. அடுத்ததா மணலியிலிருந்து பெரிய செங்கோடு ஜெயக்குமார் பதில் கொடுத்துருக்குறாங்க. அம்பி மூணார்லேருந்து இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஆர் ரமா அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் பானா காத்தாடி திரைப்படத்திற்காக வர இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:40 மகிழ்ச்சிக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. திவ்யா அருமையா வந்து நிகழ்ச்சியில பதில் கொடுத்துருக்குறாங்க. முகநூல் வழியா இன்ப இலக்கிய பதில் கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாரிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. குறுக்கத்தூர்லேருந்து கே ஞானமுருகன் பதில் கொடுத்துருக்குறாங்க. குணாளன் அண்ணாமலை பதில் கொடுத்துருக்குறாங்க. தேனியிலிருந்து ஹரிராம் பதில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய நேயர்கள் அட்டகாசமாக பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சொன்ன பதிலெலாம் சரியான பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வர இருக்கு. பாடலை தொடர்ந்து இந்த பதில் சரியான பதிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அது என்ன கேள்விங்கிறத மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்றது தான் கேள்வி. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் சில நொடிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த நேரத்தில் உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் 24 திரைப்படத்திலிருந்து தான் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:47 ஆகிடுச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. முகநூல் வழியா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பதில்கள் சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதில்கள் சொன்ன அத்தனை நேயர்களும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில் அப்படிங்கறத நானும் உங்களுக்காக சொல்றேன். நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி உச்ச

மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சரியான பதில். கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது அப்படின்றதுக்கு சரியான பதில் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. சூப்பராக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர வந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அடுத்ததான் நிகழ்ச்சியில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல்

நேரம் 7:53 நிமிடம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் சூப்பரான பாடல்கள் நம்ம கேட்டோம், ரசித்தோம். அது மட்டும் இல்லாமல் அருமையாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலுக்கி இருக்கக்கூடியது வெயில் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டறிந்திருங்கள். இது உங்கள் FM ரெயின்போ 101.4, இங்கெல்லாமே சமதோளு.

0: வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்த ஒவ்வொரு பாடல்களும் தகவல்களுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் அணி தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் ரஷ்ஷாரையும் போன நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இந்த 1 மணி நேரம் முழுக்க உங்களுக்காக பல அட்டகாசமான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது பீஸ்ட் திரைப்படத்துல தான் பாடல் வரைய இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ.

அப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ரஷ் ஆர் ரெயின்போவில் நேரம் 8:08 ஆகிட்டுருக்கு. வேலைக்காக எல்லாம் நீங்கள் வந்து இருசக்கர வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு பேர் நீங்கள் இரு சக்கரத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக ரெண்டு பேருமே வந்து ஹெல்மெட்ஸ் போடுறதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கார் டிரைவ் பண்ணி போகும்போது சீட் பெல்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக ஃபாலோ பண்ண வேண்டியது டிராஃபிக் ரூல்ஸ். டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மற்றும் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமாக அமைகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் உள்ளிருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது 10 திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் அனந்த் அவர்களுடைய வாய்ஸில் தான் பாடல் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டு நான் இந்திரங்கள். இது உங்கள் FM 101.4 எல்லாமே சமதோடு.

சூப்பரான பாடல் கேட்டாச்சு. பத்தேன்றதுக்குள்ள திரைப்படத்திலேருந்து நேரம் 8:15 ஆகிட்டுருக்கு. ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்துருக்கிறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் வர இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஆடுகளம் திரைப்படத்திலேருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்கி இருக்குது. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஜிவி பிரகாஷ்குமார்.

அழகான பாடல் கேட்டாச்சு. நேரம் 8:22 ஆகிட்டிருக்கு. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதம். அந்த வரிசையில் அடுத்ததா சித் ஸ்ரீராம் வாய்ஸில் கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 8:26 ஆகிட்டிருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் கடாராம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டாச்சு, ரசித்தாச்சு. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய வாய்ஸில் தான் வர இருக்குது. சூப்பரான பாடல், தொடர்ந்து கேட்டு நைந்திரங்கள்.

நேரம் 8:31 ஆகிடுச்சு. ரஷ் ஆர் ரெயின் போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம அலுவலகங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம டிஃபன் பாக்ஸில் டிஃபன், அதாவது நம்ம லன்ச்லாம் நம்ம பேக் பண்ணி போவோம். கண்டிப்பாக அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான அந்தந்த சீசனில் இருக்க மாதிரியான ஃப்ரூட்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் வந்து ராவாக எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து உடலுக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட் வந்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்த்தி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு லீட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து கிரிஷ் பென்னி மற்றும் ஸ்ருதி ஹாசன் வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வரை இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

0: நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது தோல்வி வரலாம், சில நேரங்களில் வெற்றி பெறலாம். ஆனால் வந்து தோல்வி வரக்கூடிய நேரத்தில் வந்து நல்ல தன்னம்பிக்கையோட இது ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் நமக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்காது. சில நேரங்களில் தோல்விகள் வந்தாலும் அதை வந்து கடந்து சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வரை இருக்கு, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.
1: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேரம் 8:43 ஆகிட்டிருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. காக்கா காக்கா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. அடுத்ததாக என்ன பாடல் வர இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ திரைப்படத்துலலாம் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்குது. ஆனந்த் அரவிந்த் சங்கரன் அவங்களுடைய வாய்ஸில் தான் பாடல் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.

நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனா நினைக்கிறதோடு நம்ம விட்டுடுறோம். ஆனா வந்து இது ரொம்ப தவறானது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா சிறப்பானதா இருக்கும். நேரம் 8:48 ஆகிட்டிருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான பாடல் வரையறுக்கு, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:53 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன பாடல் வர இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதவன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்குது. இதோட அடுத்த ப்ரோக்ராம்க்காக வாசவி வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அப்படி ஆர்வமாக நிறைய பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உன்னிகிருஷ்ணன் மற்றும் மச்சுமை அவங்களுடைய வாய்ஸில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கு காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய மகளிருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3 நிமிஷம் மாயச்சுக்குது. உங்க எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னை, ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இன் தி ஷோ.

ஸோ குட் மார்னிங்கோட சேர்த்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நீங்கள் செய்ய இருக்கிற காரியங்கள்லாம் செய்ய நினைக்கிற காரியங்கள்லாம் வந்து நினச்சதை நினச்சபடி செஞ்சு முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி விட திரும்பணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இன்றைக்கி இந்த நாள் உங்களோட சேர்த்து இனிதை நானும் துவக்க இருக்கிறேன். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் ஓ சூப்பர் சூப்பரான வந்து நல்லா அப்படியே வைப் பண்ணுற மாதிரியான சூப்பரான குத்துப்பாட்டு ஃபோக் சாங்கு எல்லாமே வந்து அப்படியே ரேப் சாங்ஸாக நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரப்போகிற பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்திலேருந்து சுசித்ரா மற்றும் சிலம்பரசன் பாடிய அந்த பாடல். பாடலை கேட்டு வைப் பண்ணிகிட்டே இருங்க, அடுத்தடுத்த சூப்பரான பாடலுக்கெல்லாம் எடுத்து நான் தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: 9:10 ஆயிட்டு நீங்க வைப் பண்ண போற அடுத்த சாங் தில் திரைப்படத்துல வந்துட்டு இருக்குது. வித்யாசாகரோட இசையில பாவஜியோட வரிகள்ல புஷ்பா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு வாங்க. அடுத்த பாட்டு எடுத்து வைக்கிறீங்க.
1: மச்சினியே

ஆல்ரைட், மணி 9:15 ஆயிட்டிருக்குது. அண்ட் நம்ம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்பில் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான வைபான சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ வண்டியில் போகிறவங்க அவர் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க, நீங்கள்லாம் வந்து எஃப்எம் கேட்டுகிட்டே போகிறீங்க அப்படின்னா, அதுவும் முக்கியமாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகும்போது நீங்கள் வந்து எஃப்எம் கேட்கலைனாலும் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் மொபைலை பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பப்ளிக் பிளேசஸில், முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸில், சில சமயம் நிறைய இடங்களில் பார்க்கக்கூட முடியுதுங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நிறைய பேர் அவங்க வெயிட்டிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்து அவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க, அவங்க வீடியோஸ் பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பப்ளிக் பிளேசஸில் நாய்ஸஸ் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட கடமை. ஓகே, ஆல் ரைட். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மம்பட்டியான் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. தமன், ஸ்ரீவர்த்தினி, மேகா, ஜனனி மற்றும் ரீதா பாடியிருக்காங்க. நாமுத்துக்குமாரோட வரிகளில் தமன்னோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் ஒரு செம்ம வைபான சாங்கு, கேட்டு இணைந்திருக்கேன்.

நேரம் காலை 9:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி கேட்கலாம்.

Rainbow Rap. Rainbow Rap.

ரெயின்போர் ஆப்ல கண்டினியூ பண்ணலாம் நம்ம சாங்ஸோட. அடுத்து நம்ம கேட்க போறது விஜய் ஆண்டனி மற்றும் ஜெயராஜகோபாலன் பாடின அந்த பாடல். விஜய் ஆண்டனியோட இசையில பழனி பாரதியோட வரிகள்ல வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படம் கேட்டீங்கன்னாக்கா, நான் அவன் இல்லை, புதுசா வந்த நான் அவன் இல்லை. கேட்டு இணைந்தீர்கள்.

26 நிமிஷம் ஆக போற அந்த நேரத்தை நீங்க கேட்க போற அடுத்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலேருந்து அனிருத்தோட இசையில தெருக்கி விடுற அந்த பாடல் அறிவோட வரிகள்ல கேட்டிணைந்திருங்கள்.

ரைட், ரெயின்போ ராப்ப கண்டினியூ பண்ணலாம். நீங்க கேட்டு அடுத்து வெயிட் பண்ண போற பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து. அண்ட் இந்த பாடலை பாடியிருக்காங்க நவீனன் பிரியா, விவேகாவோட வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாதோட இசையில. கேட்டு வெயிட் பண்ணிட்டு வாங்க, அடுத்த பாட்டை தேடி ரெடி பண்ணி வைக்கிறேங்க.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: இந்த ஸ்வர்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஹலோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

0: மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
0: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
3: தான்.
1: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

குழினால இனி எல்லாமே தூளு. Rainbow Rap. Rainbow Rap.

0: 9:46 ஆயிடுச்சு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அண்ட் நம்ம கேட்க போற அடுத்த பாடல், அதாவது வைப் பண்ண போற அடுத்த பாடல், திஷ்யம் திரைப்படத்திலேருந்து சுகேந்தர் சிங் மற்றும் காயத்ரி பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட இசையில, நாமுத்துக்குமாரோட வரிகள்ல கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்த பாடல ரெடி பண்ணி வைக்கிறேன்.
1: Welcome to the club.

எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். மற்றும் சஜித் வாஜிதா உங்களோட இசையில இந்த பாடல் கேட்டு வாங்க.

8:55 ஆயிட்டு இருக்குது. அண்ட் நம்ம ரெயின்போ ஆப்போட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததா 10:02 நானும் அபிலாஷம் சேர்ந்து உங்க எல்லாரையும் வந்து தமிழ் சொற்களை வச்சு விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான கேம் ஷோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி ஆவலாக காத்துக்கிட்டு இருங்க. அண்ட் ஃபினிஷிங் சாங் விக்ரம் வேதாலேருந்து உங்களுக்காக சாம் சிஎஸோட இசையில விக்னேஷ் சிவனோட வரிகளில் சிவம் அண்ட் சாம் சிஎஸ் பாடியிருக்க அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்டா கேட்டு இணைந்து ஜாலி என்ஜாய் பண்ணிட்டே இருங்க.

மானமான கோழையும் ஒன்னே, தர்மமும் துரோகமும் ஒன்னே ஒன்னே.

0: நேரம் காலை 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தளவாட தொழில் துறையில் இந்தியாவும் தென்கொரியாவும் நல்லுறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 10:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே வாசவி.
0: இன்னைக்கு என்ன பண்ண போறோம் வாசவி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சொல் ஆனா அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது சொற்கள் இருக்கும். அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கண்டுபிடிக்க போறோம்.
1: இருங்க, எனக்கு ஒரு டவுட். அதாவது ஒரே சொல் அதுக்கு வேற வேற அர்த்தம் இருக்கும்.
0: அப்படி இல்ல, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி, ஒரு ஒரு உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துடலாம்.
1: சரியா சொல்லுங்க, நமக்கு எல்லாம் எதுவா இருந்தாலும்

0: சொல்லிக்கலாம்.
1: அதான் ஒரு சொல் அதுக்கு வந்து வேற வேற அர்த்தங்கள்,
0: வேற வேற அர்த்தங்கள்
1: அர்த்தங்கள். ஓகே, அப்ப நீங்க வந்து இப்ப சொல்ல சொல்ல போறீங்க, அதோட வேற வேற அர்த்தங்கள் என்னங்கறத நாங்க சொல்லுமா இல்ல அந்த வேர்டையே நான் தான் சொல்லுமா?
0: இல்ல இல்ல இல்ல, நேயர்கள் அருமையா கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மீட் உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பழங்காலத்துல வந்து, அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி, பழங்காலம் அப்படின்னு கூட போக வேண்டாம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட வழக்கத்துல இருந்துச்சு. வீட்லயே வந்து அப்படி போட்டு விளையாடுற மாதிரி, இல்லாம அந்த பல்லாங்குழி விளையாடுறது, விடுகதை போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அருகிட்டு வர்றதுனால கொஞ்சம் இந்த சொற்களை
1: ஒண்ணும் இல்ல, இந்த கையில வந்து இந்த உள்ளங்கை அளவுக்கு ஒரு டப்பா ஒண்ணு கையில வந்துருச்சு இல்ல, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு எல்லாம் மருகி போச்சுன்னு நினைக்கிறேன்.
0: கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்றேன். ஓகே, நம்ம நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, நம்ம பேசிடலாம். நம்ம நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா 2986000038 மற்றும் 2952055454 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். வெளியூர் நேர் ரொம்பவே நலமா இருக்கும். அடுத்து நம்ம ஆடிஷனுக்கு வந்துருவீங்க போல இருக்கே.
2: எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, பாப்போம்.
0: வந்துருங்க வந்துருங்க, ஆல் தி பெஸ்ட்.
1: ஓகே
0: ஓகே, உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வலி. வலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கான சொல்.
2: வலி, வலின்றது,
0: வலிங்கிறது பெயின், பெயின் இருக்கு இல்லையா, பெயின் குறிக்கக்கூடிய வலி. அது வந்து எதெல்லாம் சொல்லுவாங்க,
2: வேற எப்படி எல்லாம் சொல்லுவாங்க? வலி, பாயம் பட்டுருச்சு ஏதாவது
0: மறுபடியும் வலிமைய வந்து வலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வலித்தல், அதாவது பெயினை வந்து வலித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா,
1: ஓகே.
0: அப்படி இல்லாம இழுக்கறத கூட நம்ம வலித்தல் அப்படின்னு சொல்லுவோம்,
1: வலித்தீடு
0: அது சொல்லுவோம். அடுத்து வந்து துன்பம், அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது, இப்ப நம்ம தாத்தா எல்லாம்
1: மனசு வலிக்குது அப்படிங்கும் போது அந்த வலி, அதாவது அதுவும் வலி, ஆமா இல்ல,
0: ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான், இந்த மாதிரிதான் கண்டுபிடிக்கணும்.
2: நாளிதழ்,
0: கரெக்ட். சொல்லுங்க, விருமாண்டி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4,
1: இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 10:14 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த நேயர் வரப்போறாங்க. நம்ம வந்து ஒரு சொல் வந்து நம்ம அப்படியே
1: இதழ்
0: அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல வந்து அப்படியே விட்டு வச்சிருக்கோம். அந்த சொல்ல வந்து யார் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க. இருவரும்
1: நல்லமா இருக்கும்.
0: நல்லமா இருக்கும் ரெண்டு பேரும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசல.
1: சூப்பர் சூப்பர். சோ சந்திரசேகர், நீங்க சொல்லுங்க, இதழ் இந்த சொல்லுக்கு வேற வேற அர்த்தங்கள் தரக்கூடிய வேற சொற்கள் என்னென்ன?
2: உதடு.
1: ஓகே.
2: பூவினுடைய மடல்.
1: ஆஹா, ஓகே.
2: பூவினுடைய மடல்ல வந்து இதழ்னு சொல்லுவோம்.
0: ஆமா.
2: அப்புறமா பூவிதழ், உதடு, இது. அப்புறமா நாளிதழ், அதை இதழ்னு சொல்லுவோம்.
1: நாளிதழ்.
2: அப்புறமா
0: அடுத்ததா எந்த மாதிரி சொல் குடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத வச்சுதான் நம்ம குடுக்க போறோம்.
1: எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஒரு சொல், உடுக்கை.
0: உடுக்கை. ஆஹா, உடுக்கை அப்படின்னு சொன்னதுமே வந்து நேயர் வந்துட்டாங்க. அடுத்தது யாரு, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம். வாழ்வாதம் அடிப்பாக்கும் கோபாலன் சேமிக்கிறா.
0: வணக்கம். ரொம்ப நலமா இருக்கும் சார்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க? வேற அர்த்தங்கள் தரக்கூடிய சொற்கள் சொல்லுங்க.
3: கோயில் அடிப்பாள உடுக்கை, அதுக்கு உடுக்கை சொல்லலாம்.
1: அது ஒரு இசை கருவி. ரைட்.
0: நன்றி. சிறப்பா வந்து சொன்னாங்க. யாராவது இதை கண்டுபிடிக்கலன்னா நான் ஒரு திருக்குறள்லாம் வேற ஞாபகம் வச்சிருந்தேன்.
1: நீங்க நம்ம மக்களை எதுவும் குறைச்சி இட போடக்கூடாது.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் மட்டும்?
4: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ரெண்டு பேரும். சொல்லுங்க சார்.
4: படுகை சொல்லலாம் மேடம்.
0: புரியல
1: முதல்ல உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: படுகை. உடுக்கையில வந்து அது படுக்கை அப்படிங்கறது வராது. உங்களுக்கான புது சொல் என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? ஆடி. ஆடிக்கு ஆணின்னு சொல்லக்கூடாது, ஆடியோட தொடர்புடைய ஏதாவது சொல்லணும்.
4: ஆணி
1: இல்லைங்க சார். அதாவது நீங்க வந்து ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி சொல்றீங்க. நாங்க கேக்குறது ஆடி அப்படின்ற சொல், இதற்கு வேற வேற அர்த்தங்கள் என்னென்ன?
0: இல்ல, அந்த அர்த்தத்துக்கு வேற
4: விஷயம்.
0: ஆடி மூடி. ஓகே, நீங்க வந்து ஆடி மூடி ஜாடி அந்த மாதிரி வந்து அந்த ரைமிங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லது, ஒரு முயற்சி. நன்றி
1: நன்றி
4: மேடம். மச்சாட்டல போறீங்க பாட்டு 2 மணிக்கு, அது நல்லா இருக்கும் மேடம். அந்த மாதிரி போடு.
0: ஓகே ஓகே சார். நன்றி. ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. ஓகே, யார் அந்த அர்ஜென்ட் சொல்லி சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஓகே, 2 மணிக்கு சூப்பரான பாடல் உங்களுக்காக கண்டிப்பா காத்துட்டு இருக்கும். அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கான சொல் ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் நாங்க கொடுத்திருக்கோம் சார். ஆடி,
1: இந்த சொல்லுக்கு வேற வேற அர்த்தங்கள் சொல்லுங்க.
5: குதிரை.
1: ஆடிக்கு குதிரையா?
5: ஆடியா?
1: ஆடி
0: ஆடி
5: ஆடி ஆடி
0: தெரியலையா?
1: ஆடிக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்ததா வந்து வாசவி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி அப்படின்னு சொல்லும்

0: இருக்கும்போது நான் வந்து தமிழ் வழி கல்வியில தான் நான் படித்தேன். எனக்கு இப்போ வந்து சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் வருது. அந்த சொல்லி யாராவது சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
1: ஓகே
0: ஓகே, அடுத்த நேயர்கிட்ட பேசிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: உதடுதானே
0: இதழ்
2: அப்புறம்
0: ஆடிக்கு வருவோம், ஆடிக்கு வந்துருவோம். நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்க, சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன அந்த சயின்ஸ் விட யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம், அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். ஆனா இன்னும் ஒரு சொல் இருக்கு. ஆமா,
3: வணக்கம்
0: ஜெயப்ரியா. இப்போ ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்,
1: கண்ணாடி நேர் வந்து கண்ணாடி
0: கண்ணாடி சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து மாதம் தமிழ் மாதம் சொல்லியிருக்காங்க.
3: விளையாடுதல்,
0: ஆடுதல், சரி. சிறப்பு
1: ஆட்டம், அதாவது இந்த கேம் ஆட்டம்,
0: நடனம், அந்த இதுலயும் ஒரு இது
3: வரது
0: விளையாட்டு நடனம் இது ரெண்டு. ஓகே, வேற ஏதாவது?
3: வேற
1: அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை யாராவது சொல்லுவாங்க.
0: ஓகே, என்ன அப்படின்னு சொன்னா, குழி ஆடி குவி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுல ஒரு வகையில வந்து சொல்லுவாங்க, அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து அந்த கிளாஸ் வைப்பாங்க இல்லையா, ரிஃப்ளெக்ஷன், குழி ஆடி வழியா போகும் அந்த மாதிரி ஒரு இது. சரிங்களா, நன்றி நன்றி.
1: ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்கன்னு தெரியுது. நீங்க ரொம்ப படிப்பாளிப்புகளா
3: கொண்டு வந்துட்டீங்க தமிழ்ல.
1: ஆமாங்க
0: ஆமாங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்தெல்லாம், பாடலை தொடர்ந்து பல அட்டகாசமான சொற்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வர இருக்கு, அடடே அப்படிங்கிற மாதிரி பாடல் தான். தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM 101.4.
1: இங்கே எல்லாமே தொழில்

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Lovlina is really geared up for this Asian Games. She has prepared really well, and we are hoping for that elusive gold medal. She won a silver, as you said, lightly in the last edition of the Asian Games in her category. And in the same category, she's going to take part this time. She's already taking part. She's doing pretty well. She's in form. So we can obviously hope for a gold medal. So that's it for our update for 10:30. We'll be back at 11:30 a.m. for our next update. Lots more medal actions and lots more combat actions from the ring. So bringing that to you will be Mudita and Shaurya at 11:30 a.m. Till then, it's a goodbye. Keep cheering for Bharat.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:36 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. அடுத்ததாக என்ன சொல் அப்படிங்கிறதும் இணைப்பில் இருக்குது. நேயர்கிட்ட நம்ம பேசிட்டு அப்படி என்ன சொல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார், எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: அபிலேஷுக்கும் வாசிக்கு மேடத்துக்கும் காலை வணக்கம். கோயம்புல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்க மேடம்?
4: நலமா இருக்கும். நலமா இருக்கும். காலை வணக்கம் பார்த்திபன் சார்.
3: ஆடியில இருந்து வந்து ஆவடி.
4: புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஆடி அப்படின்ற சொல்லுக்கு வேற என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு? அதாவது ஆடினா நடனம் கூறா, அது அந்த மீனிங்லயும் சொல்லலாம். மாதம் ஆடின்ற மீனிங்லயும் சொல்லலாம். அபிலாஷா சொன்ன மாதிரி குவியாடி குழியாடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
2: உங்களுக்கான சொல் என்னன்னா அணை அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கான சொல்.
3: அணையா? மது மடை கட்டுறது அணை.
4: அந்த அணை. ஓகே, டேம். அந்த அணை. ஓகே, வேற அணை.
3: வேற தெரியலீங்களே மேடம்.
4: சார் சார், இந்த இந்த வார்த்தையை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் சார்.
3: அணை அணை அன்னையார்.
4: அன்னை இல்ல, அணை அணை. வேற எதுக்கெல்லாம் நீங்க அணைன்னு சொல்வீங்க? இது ஒரு ஒரு பழமொழியில கூட இந்த வார்த்தை உபயோகப்படும். அணை அணை அணைக்கும் நானே சொல்லிவிடுவேன். சரி, விடுங்க. சரி, ஓகே.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் நீங்கள் இருக்காங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து இந்த பழமொழி அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது என்ன, அந்த பழமொழியை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நேயர் வந்துட்டாங்க, அவங்கள வந்து நம்ம காக்க வைக்க வேண்டாம். பேசிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: வணக்கம். யார் இங்கே இருந்துமா?
5: இருவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து புஷ்புலதா பேசுகிறேன்.
2: வணக்கம்.
4: சரி, ஓகே. வேற அணை, அணைக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லலாம்?
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாசவி, நீங்க சொல்ல சொன்னீங்களே ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பழமொழியை மட்டும் சொல்லிருங்க.
4: அதாவது ரொம்ப கண்டிப்பு

0: இடத்துல இதுவும் இருக்கும், கண்டிப்பு இருக்கிற இடத்துல கனிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
1: ஆமா
0: அதே அர்த்தத்துல சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பழமொழி அது. அது என்ன நம்ம இப்பயே சொல்ல வேண்டாம், லிஸ்ட்ல யாரா கண்டுபிடிக்க வேண்டாம் பாப்போம்.
1: அடுத்த அடுத்த நேயர்கிட்ட போயிடலாம். பாருங்க சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம். திருவேட்டூர் பத்மாவதி, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், நலமா இருக்கு.
0: அது என்ன எக்ஸ்ட்ரா ஒண்ணு?
1: அனைத்து நேயர்களுக்கும் வணக்கத்தாருக்கும் ஒரு வணக்கம்.
0: ஓகே
2: சொல்லுமா?
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னா அணை அப்படின்னு சொல்லக்கூடியதா உங்களுக்கான சொல்?
2: அணை. அணை வந்து தமிழ் மொழிக்கு வந்து அணை வந்து
0: பானையா?
2: அணை அணை வந்து அணைக்கு நையா.
0: நீங்க அணைன்னு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அணைக்கு வேற
2: என்ன? முதல்ல
1: என் பேர் அபிலாஷா.
0: என் பேரு வாசவி. பேரே தெரியாம கால் பண்ணிருக்கீங்க.
2: மூணு வணக்கம் பத்மாவதி.
0: அப்பத்துல இருந்து மூணு வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க.
1: சரி ஓகே, நன்றி. நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருங்க, நம்ம அடுத்த நேரத்தை பேசிடலாம். நன்றி நன்றி நன்றி. ஓகே ஹலோ வணக்கம்.
3: ஆயத்தமாகி செல் செல் நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரு சகோதரர்களுக்கும் பணிவான காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்க சாமி பேசுகிறேன்.
1: ஸ்ரீரங்க சாமி
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். அணை அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லல வேற ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க
3: சொல்லலாம். அணைக்கட்டு அணை சொல்றோம்ல, அந்த அணை
1: அந்த அணை அது சொல்லிட்டாங்க.
3: அணைத்தல் அணைத்தல்
1: அணைத்தல் அணைத்தல்
0: அதுக்கு வேற அர்த்தம்.
1: எந்த மாதிரி அணைத்தல்? ரெண்டு அணைத்தல் இருக்கு.
3: அணைத்தல்
0: கட்டிப்பிடி
3: அணைத்தல்,
1: அது ஒரு அணைத்தல். அரவணைத்தல்,
3: நெருப்பு அணைத்தல்.
1: அணைத்தல்
0: என்ன
3: சொற்கள் இருக்கின்றன?
1: அழகா பேசுறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்படி அவர் பேசும்போது எப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது அப்படி கேப்போம்ல, உன்னிப்பா கேக்குற மாதிரி இருக்கு.
0: உமரமா பேசுறாரு.
1: ஆமா,
0: நான் சொல்ல இருந்த பழமொழி அதை அவர் சொல்லிட்டாரு இல்லையா, அந்த கட்டிய நேத்தல் அந்த அடிக்கிற கைதான் அணைக்கும்.
1: அடிக்கிற கைதான் அணைக்கும். ஐயோ கோபால், இதை நான் எப்படி மறந்தேன். ஓகே, அருமையா நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடல் உங்களுக்காக அப்படி வெயிட்டீஸ்ல இருக்கு. வெயிட்டீஸ்ல போட்டு வச்சிருந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோடி திரைப்படத்துல தான் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்ட நைந்திரங்கள் இது உங்கள் எஃப்எம் ரைன்போ 101.4.
0: இங்க எல்லாமே துளே.

0: வணக்கம், நலமா இருக்கிறோம்.
1: ரெண்டு அம்மா கலக்க வணக்கம்.
0: ரெண்டு பேருக்கும் வணக்கம் தெரிவித்திருக்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: ரதி பாலாஜியா? ரவி பாலாஜியா?
3: ரதி பாலாஜி.
2: ரதி பாலாஜி மேடம், வணக்கம் மேடம்.
0: ஓகே, அச்சு வந்ததுமே வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்,
2: யாருங்க?
0: எப்படி இருக்கீங்க? என்ன கொஞ்சம் எளிமையாவே நாங்க குடுக்கறோம். ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்.
2: அதாவது இந்த இந்த வார்த்தைக்கு வேற என்னென்ன பொருட்கள் வரும்?
0: ஆறுனா ஒரு எண், எண்ணெய் இருக்குல்ல,
2: வேற எதுக்கெல்லாம் ஆறுன்னு சொல்லுவோம்.
0: அடுத்து
4: வெங்கட் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம் மேடம். ஆறு படை வீடு வரும்.
0: ஆறு படை வீடு,
2: அதுல வரக்கூடிய ஆறு வந்து எதை குறிக்குது? ஆறு எண், ஆறு அதுதானே குறிக்குது. அது மாதிரி
4: ஆறு படை வீடு, ஆறு தானே குறிக்கிறது.
0: ஆமா, சரி, ஓகே. வேற ஏதாவது சொல்லுங்க.
4: ஆறு முகம்னு சொல்லுவாங்க.
2: ஓகே, அதாவது இந்த ஆறு அப்படின்ற சொல்லி இப்போ ஒரு எண்ணெய் குறிக்குதா?
0: நன்றி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஆற்றுப்படுத்துதல், அதை கூட வந்து ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்துதல்னா வழிபடுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ முருகர் பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க இல்லையா, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் கூட இருக்கு. ஓகே, சூப்பரா வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சொல்லிக்கிறோம். நான் அபிலாஷா மற்றும்
2: நான் உங்கள் அர்ஜய் வாசவி.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டனையும் திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4.
2: எல்லாமே தோழு.

0: நேரம் 10:49 ஆகிட்டிருக்கு. கெட் சர்க்கு நிகழ்ச்சி தான் கேட்டுணைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சொல் அதற்கேற்ற மாதிரி பல பொருள் அந்த மாதிரியான ஒரு கேம் தான் நம்ம வச்சு விளையாடிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் நிறைய நிறைய சொற்கள்லாம் வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். யார் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, வாசியம்மா.

இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 11 மணியினை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா காலை 11:03 ஆயிடுச்சுக்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. ஏற்கனவே நம்ம வந்து காலர்ஸோட லாஸ்ட் 1 hour பேசணும், தட் வாஸ் அ கேம் ஷோ. இந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து காலர்ஸோட தான் பேச போகிறோம். ஸோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, புதுசாக வர நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணுங்க. ஸோ வந்து ஏற்கனவே கால் பண்ணவங்க அடுத்தடுத்த நேர்கள் கால் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறது நாடுங்கள் ஆர்ஜி வாசவி. அண்ட் இன்னைக்கு September 30th ஓகேவா, இந்த நாளுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் டே, அதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, உலக மொழிபெயர்ப்பு தினம் இன்னைக்கு. ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத ஏன் இதுக்கு வந்து ஒரு சிறப்பாக இதுக்கு ஒரு சிறப்பந்தஸ்து கொடுத்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, பல நாடுகளில் பல மொழிகளில் பல விஷயங்கள் வந்து பல நூல்கள் பல டேட்டாஸ் பல இன்ஃபர்மேஷன் வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜஸில் அது வந்திருக்கும், அதாவது அந்தந்த நாட்டு மொழிகளில் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அடுத்த மொழிக்காரங்களுக்கும் அது புரியணும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறோம், ஒரு மொழியை கற்றுக்கும் போது ஒரு மொழியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அந்த அந்த இண்டிஜினியஸ் பீப்புள் அந்த இடத்துல இருக்கிறவங்களோட கலாச்சாரம் எப்படி, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு மொழியை தெரிஞ்சுக்கும் போது இது எல்லாமே சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஒரு கூற்று ஒன்று என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு எத்தனை மொழி தெரியுமோ அத்தனை மனிதர்கள் உங்களுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றதுக்கு அது சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கெயின் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொழிபெயர்ப்பு. ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ

இவ்வளோ சிறப்பு இந்த இதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டேக்கு இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு லைட்டர் வேணால் நம்ம நேர்களோட நம்ம வந்து சேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போதோ, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வேறு மொழி பேசுகிறவங்க புதுசாக வரும்போதோ, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு நீங்கள் வந்து மொழி பெயர்க்கும் போது அது தப்பாக போன சில ஃபன்னியான மோமெண்ட்ஸ் இருக்கும் இல்லை. நீங்கள் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஒரு ஃபன்னி மோமெண்ட்ஸ், நான் வந்து தெரியும் நினச்சி பண்ணேங்க ஆனால் அதுக்கு வேறு அர்த்தமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக போன அந்த டிரான்ஸ்லேஷன் மோமெண்ட்ஸை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ கால் பண்ணுங்கள் 2986-00-38-295-20-54. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட இன்றைக்கி பேசலாம். வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற ரெஜிஸ்டர் கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கி டிரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம ஷோ பண்ணுறோம் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்றதுனால இன்றைக்கி ஷோவில் வரக்கூடிய சாங்ஸும் பார்த்திங்கனாக்கா இந்த டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடான சாங்ஸு த்ரூ அவுட்டாக தமிழ் சினிமாவில் வந்து எங்கெங்கே எப்பப்பெல்லாம் வந்து ரெண்டு மொழி கலந்து அந்த பாடல்கள்லாம் வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி நேரத்தில் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து முதல் பாடல் பார்த்தால் பசி தீரும், நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்லேயே போகலாமே. ஓகே, ஸோ பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் ஏல் ராகவன் பி சுஷிலா பாடிய அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேட்டு பாருங்கள்.

0: 11:02 ஆயிடுச்சு. உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்றதுனால நீங்கள் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ண போய் அது தப்பாக போனேன் அவர் ஃபன்னியாக போனேன் அவர் வந்து அர்த்தம் மாறி போனால் அந்த மாதிரி ஃபன்னி மொமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நேர ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. யார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்துங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: நீங்க
0: அந்த மாதிரி ஓகே, நீங்க மாடு அதாவது வந்து நம்ம மாடை நம்ம வந்து தூய தமிழான பட்டி அப்படின்ற சொல்லி நம்ம வந்து அழைக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து கேரள தேசத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க போய் பட்டினு சொல்லிடக்கூடாது. கரெக்டா?
1: ஒரு ஏரியால ஒரு மாதிரி பேசுவாங்க, மாடு அழைக்கிறது
0: பட்டின்னு
1: சொல்லுவாங்க, வாயாடிய பேசுவாங்க பட்டின்னு
0: சொல்லுவாங்க. சரியான அந்த வாய்ப்பட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து நம்ம
1: கேரள பட்டின்னு
0: நீங்க அந்த மாதிரி ஃபன்னியா டிரான்ஸ்லேட் பண்ணி எப்பயாவது நீங்க வந்து பயங்கரமா பல்ப் வாங்கிருக்கீங்களா?
1: அப்படி சொல்றானே பட்டிங்கற பேருக்கு சொல்லவறானே.
0: ஓகே, நான் ஆனா நம்ம வந்து ஜாக்கிரதையா இருப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். ஹரி சார், நன்றி நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் வணக்கம். யாருங்க இது? ஆல் ரைட். அதாவது உனக்கு ஹிந்தி தெரியுமானா? ஆ தெரியும். எப்படி தெரியும்? நீ எதா பேச, நீ எதா சொல்ல, அதை நான் ஹிந்தியில் மொழிபெயர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறதுக்கு என்ன இதராவோ, அப்போ அங்கே போகிறதுக்கு என்ன குடுக்குடுன்னு அங்கே போயிட்டு இதராவோ அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி ஃபன்னியாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண மொமெண்ட்ஸை நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்த நேரம் வணக்கம். யாருங்க இந்த?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: காஞ்சிபுரத்தில் மாட்டம் டெய்லர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?

0: சார்.
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு பாச தெரியாது, எதுவுமே இல்ல, எதுவுமே பாச தமிழ தவிர வேற எதுவும் தெரியாது.
0: ரைட். அதனால நீங்க வந்து மொழி பெயர்க்கறதுக்கு நீங்க ட்ரையே பண்ண மாட்டீங்க.
1: ஆமா, ஆனா வந்து வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னால தெரியாதுனாலும் இங்கிலீஷ்ல என்னால தெரிஞ்ச அளவு நோ இல்லை ஏதாவது அந்த இதுங்களை மட்டும் சொல்லுவோம் மேடம்.
0: ஓகே. சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல நீங்க ஏதோ ஒண்ணா உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணிருவீங்க.
1: ஆமா ஆமா, ஆனா அது கேரளாவில போய் இருந்திருக்கு, கேரளா தம்பி இருக்கிறாங்க, கேரளாவில இருந்தது. இது வரைக்கும் மலையாளம் ஈஸின்றது எனக்கு புரிய மாட்டேன், அவங்க சொல்றதே புரியல.
0: புரியல. தமிழுக்கு ரொம்ப வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா அது வந்து மலையாள மொழின்னு
1: அதுல வந்து நிறைய வந்து ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஈஸி தான். ஆனா வந்து எனக்கு புரியல, ஏன்னா தமிழே பேசிட்டு இருந்துட்டு எழுது பண்ணும்போது பண்ணும்போது எனக்கு அந்த இது புரிய
0: மாட்டேன்.
1: அவங்க சொல்றத வந்து சேட்டன் சேச்சி அப்படின்றத அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறோம், மற்றது வந்து எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வரல.
0: வரல.
1: தமிழை தவிர வேற எதுவும் வரல. என்னால தெரி�்சது ஒரு சிலர் இந்த இந்தியாரங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச தெரியாது.
0: கத்துக்கோங்க. ஆக்சுவலி இன்னொரு மொழி நம்ம வந்து மொழியை வந்து கத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு எத்தனை மொழி தெரியுமோ அத்தனை மனிதர்கள் உங்களுக்குள்ள இருக்காங்க அப்படின்றது மாதிரி அது அர்த்தம். ஒரு மொழியை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த வார்த்தைகள் அந்த சொல்ல மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்க போறது கிடையாது. அதை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா. சோ எந்த மொழியா இருந்தாலும் இன்னொரு மொழி நீங்க கத்து வச்சுக்கலாம். ஓகே. நன்றி, நன்றி சார் அழைத்ததற்கு. அடுத்த நேரம் வணக்கம். யார் இங்கிருந்து? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம், நான் வந்து தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து
0: தேவராஜ் சார், சொல்லுங்க சார்.
2: ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வரணுன்றது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ஓகே சார்.
2: ஃபர்ஸ்ட்ல ஹரின்னு பேசினா பாருங்க, அவர் வந்து குயில் கோபி தான் மாத்தி மாத்தி தினேஷ்குமார் ஹரி ஆட்டோகுமார்
0: ஏமாத்துறாரு.
2: தப்பு மேடம், அதெல்லாம்
0: இல்ல, நீங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு கேட்டேன்.
2: நான் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் தப்பு.
0: சரி ஓகே.
2: புதுநகர் இடம் போகணும். சொல்லுங்க மேடம்.
0: சரி ஓகே, நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு வருவோமா? உலக மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்றதுனால நீங்க வந்து ஏதாவது நீங்க மொழிபெயர்க்க போய் அது தப்பா போய் அப்படி ஏதாவது வந்து ஃபன்னியான மொமெண்ட்ஸ் இருக்கா?
2: அது வந்து இருக்கு மேடம், அது வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க போயிட்டு
0: வணக்கம்.
3: வணக்கம். அன்புராணி பேசுறேன் மேடம்.
0: அன்புராணி மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வண்ணாரப்பேட்டையிலிருந்து பேசுறேன் நான் நினைச்சுப்பேன் இவங்க எதுக்காகவோ என்னை பேசுறாங்க அந்த லடிக்கு லடிக்குன்னு அப்படின்னு நினைச்சுப்பேன். அதே எங்க மாம் சொந்தப்பறம் இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியன்னு கேட்டா ஏ ஒன்னதாண்டி அவங்க திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்தி கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் அந்த ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு சார் வந்து இன்னுமா எந்தி கத்துக்கிறே அப்படின்னு ஒண்ணு ஏ கலமாய் அப்படின்னு பேனாவை காட்டுவேன்.
0: ஒன்னு
3: அவர் ரொம்ப காமெடி பண்ணுவாரு
0: மொழிபெயர்க்க போய் அது ஃபன்னியா கலகலப்பா முடிச்ச சம்பவங்கள் ஏதாவது
4: மொழி பெயர்க்க போறீங்களா?

0: ஆனா ஒண்ணு நானும் சொல்றேன், கோயிலுக்கு ஓபி அவர் வந்து மாத்திதான் பேசுறாரு, ஆனா பேரு மாத்தி சொன்ன குரலு மாத்தாம விட்டாரு,
1: மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டாரு.
0: ஆமா ஆமா, ஏன்னா அவரு அப்பப்போ வர்றாரு, அவர் பாத்தீங்கன்னா நிறைய இது பேர்ல சொல்லி பேசுவா போல, ஆக்சுவலி அது அவரும் ஒரு ஆசை போல இருக்கு, ஆனா பேர் சொன்ன ஒரு குரல மாத்தல.
1: சரி சொல்லுங்க, நீங்க மொழிபெயர்த்து பண்ணியா போன மொமெண்ட்ஸ்.
0: மொழிபெயர்ச்சின்னு பாத்துட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசா இருக்கும், அப்ப பாத்துட்டீங்கன்னா எங்க ரிலேஷன் வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன், அப்ப பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, நம்ம ரகுவரன் சார் பேசுற ஒரு டைலாக்
1: தெரியும் அர்த்தம்
0: அப்படியா எனக்கு சொல்லி கொடுத்த சாரு இருக்கு அப்படின்னு அது பண்ணாலும் எப்படி சூர்யா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா தலைவர வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் பா பா பா பா பா பா சொல்ல வாங்க பாரு.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
2: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குளஞ்சிநாதன்.
1: குளஞ்சிநாதன் சொல்லுங்க சார்.
2: ஏற்கனவே நேர் சொன்னதுல நானும் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வருவேன்.
1: நல்லவங்க, நன்றி நன்றி. புதியவர்களுக்கு வழிவிடும் அந்த உள்ளத்திற்கு நன்றி. சொல்லுங்க சார்.
2: ஆமா, அது நிறைய பேர் குரம்பு மாத்தி பேசுறாங்க, இன்னும் எல்லா நிகழ்ச்சியிலும் பட்டம் தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
1: மொழிபெயர்ப்புக்கு வருமா, நீங்க எங்கயாவது மொழிபெயர்க்க போய் அது வந்து தாறுமாறா போய் அந்த மாதிரி
2: திருப்பதி போனப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
1: அச்சோ,
2: சாப்பாட்டுக்கு
1: அதாவது எப்படி போகணும், எவ்வளோ ஆகும், இது வேணும் அது வேணும், இந்த மாதிரி நம்ம ஒரு டிராவல் பண்ணும் போது நமக்கு தேவையான சொற்களை மட்டும் நம்ம கொஞ்சம் முன்னாடி நமக்கு ரிசோர்சஸ் எல்லாம் கிடையாது, இப்ப நம்ம கூகுள்ல போட்டு பார்த்தாலே அது டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு சொல்லும், அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போய்க்கலாம் இனிமேலாம்.
2: அதுதான்
1: பேசிக்கலாம், நினைக்கிறேன் ஒரு பாடல் ஒன்னு கேட்டிருந்தோம், ஹீரோயின் அதை டிரான்ஸ்லேட் பண்ண, அதுவும் ஹீரோ தமிழில் பாடுவார், ஹீரோயின் எந்த லாங்குவேஜில், ஃபாரின் லாங்குவேஜில், மலாய் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுறாங்க. பிரியா திரைப்படத்துலேருந்து சொன்ன மலாய்னு சொன்னோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிரியா திரைப்படத்துலேருந்து பாடல் வருது, பாடலை தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் ஜப்பான்லேருந்து வருது, அதை தொடர்ந்து நம்ம வந்து லிஸ்னர்ஸ் கிட்ட பேசலாம். நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போய் ஃபன்னியாக போன மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம்.

0: இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்றதுனால நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுற, உனக்கு மொழி தெரியலையா, எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறகுறையாக தெரிஞ்ச அந்த மொழியில் நான் இதை உனக்கு அர்த்தம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய் அதை வேறு அர்த்தத்தில் மாறி போய் அதில் ஒரு குழப்பம் நடந்து அது தப்பாக போய் இந்த மாதிரியான ஃபன்னி மூமெண்ட்ஸ் தான் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யார் யார் அடுத்து இருக்காங்க லைன் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கேள்வி நம்பர் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சொல்லுங்க சார்.
1: தலைப்பு நன்றி மேடம்.
0: தலைப்புக்கு நன்றி. ஓகே சொல்லுங்க சார்.
1: ஓகே, கடைக்கு ஒரு ஆள் வந்தாரு, இந்திக்காரு. டாக்டர் மருந்து எழுதி டானிக் எழுதி கொடுத்துருக்காரு. என்ன பண்ணாருன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டாரு. எனக்கு இந்தியாவில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் தான் தெரியும். சென்னமல் டீ டைம் அப்படின்னு அவன் என்ன பண்ணானா மறுநாள் வந்து சொன்னா மூணு தென்னமல் ஒரே டைம்ல மூணு வாட்டி
0: குடிச்சானான்.
1: ரொம்ப பண்ணா போயிடுச்சு அவர் சொன்னவொன்னு.
0: கொஞ்சம் சூப்பர் சூப்பர்.
1: அங்க நம்ம நம்பி வந்திருக்காங்க, பழைப்பு பண்றாங்க இல்லையா?
0: கரெக்ட்.
1: வடக்கேந்து அவங்களும் ஆதரிக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவு பேர் ஆதரிக்கிறோம் இந்தியாவில?
0: சோ நீங்க வந்து
1: அவங்களே கொஞ்சம் இது பண்றோம்.
0: நீங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கி சொன்னீங்களா இது வந்து ஒரே நேரத்துல முன்வாட்டி கிடையாது, காலை மாலை.
1: அப்புறம் நான் என்ன பண்ண, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணி மேல கப்பு இல்ல அதுலே இது மாதிரி ஒன் டைம் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் சொன்னா அவன் இங்கிலீஷ் புரியல.
0: அச்சச்சோ இது ரொம்ப கஷ்டம்.
1: நமக்கு வந்து நாலு மொழி தெரியும், மலையாளம், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஹிந்தி சோட்டா சோட்டா மாறும்.
0: ஹிந்தி சோட்டா சோட்டா அது தோடா தோடான்னு சொல்லுங்க இனிமே.
1: தோடா தோடா மாறும். தன்யவாத் குருஜி.
0: தன்யவாத். ஓகே தன்யவாத் தன்யவாத்.
1: தேங்க் யூ.
0: நன்றி நன்றி சார் அழைத்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: சென்னை தான்
0: தமிழ்
2: என்னோட பேர் வந்து பாபு. நான் அங்க போயிட்டு மொட்டெல்லாம் அடிச்சுட்டு அந்த குளம் இருக்கு தெரியுங்களா, அந்த குளத்துல இறங்குறதுக்கு நான் இறங்கி குளிச்சுட்டு மேல வரேன். அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாமம் போடுறதுக்குன்னு சொல்லி ஒருத்தங்க நின்றுட்டு இருப்பாங்க, பணம் கேட்பாங்க. எனக்கு தெரியாது ஏமி பாபு அப்படின்னாரு. எனக்கு தெரியாது யாரு இவரு, என்ன கூப்பிடுறாரு கரெக்டா என் பேரை சொல்லி அப்படி சொல்லிட்டு நீங்க யாருன்ற. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, நெத்தில நாமம் போட்டு நீங்க என்ன நிக்க வச்சாரு, என்ன பார்த்து ஒருத்தர் சிந்திக்கிட்டே இருக்கிறாரு.
0: நீங்கதான் பாபுன்னு சொல்லிட்டு அந்த பாபுக்கு தெரியல போங்க.
2: அவரு சிரிக்கிறாரு என்ன, அப்புறம் விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு உங்க பேரு பாபா ராமான். அவங்க வந்து ஏமி பாபுன்னு கூப்பிட்டா மரியாதையா கூப்பிடுறதுக்கு ஏமி பாபுன்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் போய் நின்னீங்க, உங்களுக்கு நாமத்தை போட்டாரு. 50 ரூபாய் அன்னைக்கே 50 ரூபாய் அதை ஃப்ராடு வேலை பண்ணி வாங்கினாங்க. அந்த அதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. அப்போ இப்ப இல்ல, அப்போ நடந்த கதை இது. எனக்கு அது இப்ப நினைச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரைட் ரைட் ரைட். சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, இந்த மாதிரியான ஃபன்னி மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்லையும் வந்து நீங்கள் மொழிபெயர்க்க போய் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அப்படியே ரீகால் பண்ணி எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துனாலும் பிரேக்கை தொடர்ந்து நம்ம வந்து ஷோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 104. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுளு.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பிற FM 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
5: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
5: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
3: மறுபடியும் எது கழுவுற?
5: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
6: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்றதுனால நீங்க மொழிபெயர்க்க போய் இன்னைக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், உனக்கு தெரியாதப்பா, நான் உனக்கு கத்துத்தரேன் வா, இல்லை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போய், ஆர் உங்களுக்கு மொழி தெரியாத இடத்துல நீங்க இந்த மாதிரி ஃபன்னியா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்ட, ஆர் ஏதாவது சம்பவம் பண்ணால், ஏதாவது உங்களுக்கு மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ரீகால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. ஏமி பாபு வாஸ் அ சூப்பர் எக்ஸாம்பிள்ங்க. சரி, நானே வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாபுவை நினைச்சா கண்டிப்பா சிரிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் வணக்கம். யார் இங்கே இருந்து? ஆல் ரைட், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: என்னடா போய் பார்த்தா அவன் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கொடுங்க, 10 ரூபாய் கேக்குறாரு. அவனே 5 ரூபாய் கொடுக்குறாங்க, இவர் 10 ரூபாய் கேக்குறாரு. அப்புறம் சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் போய் என்னன்னு பார்த்தா அவனே 5 ரூபாய் சொன்னா நீ இருக்க 10 ரூபாய் கேக்குற.
8: உங்களுக்கு வந்த பாசஞ்சர்
9: ஆட்டோக்கு ரெண்டு பேரும் வந்தாங்களா, கடைசியா இறங்குறப்ப போறேன், ரெண்டு பேருக்கு அவங்க 50 ரூபாய் சொங்க, இப்ப 250 ரூபாய் கேட்கறது சண்டை ஆயிடுச்சு.
8: ஆஹா, நீங்க 250 தோப்பச்சாசுன்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி அவங்க இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப வந்து நம்ம 350 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா?
9: புட்டு
8: இட்லி கொழா புட்டு, சூப்பர் சூப்பர், ரைட்டு. சார் அன்னைக்கு சம்பவம் பண்ணிருக்கீங்க, சம்பவம் அவங்க பண்ணிருக்காங்க, ரைட்டு. நன்றி நன்றி சார் அழைத்து பகிர்ந்ததுக்கு. அடுத்த நேரம் வணக்கம். யாருங்க இருந்து?
10: வணக்கம் மேடம்.
8: வணக்கம்.
10: சண்முகதுரை பேசுறேன் மேடம்.
8: சண்முகசுந்தரம்.
10: சண்முகதுரை.
8: சண்முகதுரை சொல்லுங்க சார், நீங்க மொழி பெயர்க்க போய் ஃபன்னியா போடுமா?
10: எனக்கு வந்து எல்லா மொழியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேடம், உங்க வார்த்தை சொல்றது இல்ல.
8: சோட்டா சோட்டா மாலும்.
10: கொஞ்சம் கொஞ்சம் மாலும்.
8: அதே
10: மாதிரி நம்ம தெலுங்காரங்க வந்தாங்க ஒருத்தர், அப்ப நான் கடை வச்சிருந்த புதுசுல வந்து வேலை சேர்ந்த எங்க மாமா கடையில.
8: ஓகே.
10: அப்ப வந்து சிந்து பூண்டு கொடுன்னாங்க. பூண்டு கட்டி கையில கொடுத்துட்டேன். கடைசியில பார்த்தா புளிய எடுத்து காமிச்சப்பிந்து பூண்டுனாங்க.
8: இல்ல இப்ப எனக்கு புரியல, பூண்டுக்கா எது புளியாது?
10: புளி புளிக்கு
8: புளிக்கு. ஓ,
10: அதே மாதிரி பஞ்சாரை என்ன சக்கரை போல மாடுறான்
8: பஞ்சசாரை. மலையாளத்துல
10: சக்கரைக்கு பஞ்சாரம்பாங்க.

மிளகு சீரகத்துக்குல மிளகுக்கு தான் காளி மிர்ச்சும் பாங்க. சீரகம் வந்து ஜீரா. நன்றி நன்றி சார் அழைத்ததுக்கு. தேங்க்யூ. அதாப்பட்டது இப்போ முன்னாடி ஒரு லிசனர் ஆட்டோகுமார் அவர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து 5 ரூபா கேட்டார், அவர் வந்து 3 ரூபா கேட்டார், இவர் 5 ரூபா கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, அவங்க ஒரு வாட்டி, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்க வந்து ஹிந்தி ஐ மீன் வடக்க வடதேசத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். ஆட்டனா சாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டனா அதெல்லாம் வந்து இப்போ அந்த டினாமினேஷன்லாம் இல்லவே இல்லை. அதாவது 50 காசுன்னா ஆட்டனா, 25 காசுன்னா சாரணா. அவங்க வந்து பேலன்ஸ் உனக்கு வந்து 50 காசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டனா கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, எனக்கு சாரணா தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த 25 காசு. இப்போ அந்த 25 காசுலாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் அந்த 25 காசு தெரியவே தெரியாது. அப்போது ஆனால் வந்து அந்த 25 பைசுக்கு அப்போ அந்த காலத்தில் நீங்கள் வந்து 1 கிலோ தக்காளி வாங்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு, அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் 60 ரூபா 80 ரூபா ரேஞ்சுக்கு. அவங்க வந்து போய் சண்டை போட்டிருக்காங்க, இல்லை இல்லை நீ சாரனா தான் கொடுக்கணும் அப்படின்னு, இல்லைம்மா நீ ஆட்டனா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஹிந்தி மொழியில் சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. பாலக்காடு சைட்லலாம் வந்து விளம்பரது அப்படின்னா சாப்பாடு பரிமாறுறது அப்படின்னு அர்த்தம் போல இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பாலக்காடு சைடு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, சாப்பாடு விளம்பரத்துக்கு வாங்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. விளம்பரத்துக்கு வரணுமா, என்ன விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கும் போது நம்ம சாப்பிட்றது எதுக்கு விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம மொழியில் இருக்க வார்த்தையோட நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபன்னியாக பண்ண சில மோமெண்ட் சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி என் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்டிருந்தேன், ரொம்ப வந்து மலையாளமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கே ஹீரோ ஹீரோயினும் மலையாளத்துலையும் தமிழையும் மாற்றி மாற்றி பாட்டு படிக்கிறாங்க, கேட்டு வந்துடலாமா?

0: ஓகே, 11:53 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியோட நினைவு பகுதிக்கு வந்தாச்சு. மேபி இவர் தான் லாஸ்ட் லிசனராக கூட இருக்கலாம். வணக்கம், யார் இங்கே இது? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இல்லை போல இருக்கு.
1: வணக்கம்.
0: ஆ, இருக்காங்க, சொல்லுங்க.
1: இல்ல, அந்த வட்டார வழக்கிலேயே சில வார்த்தைகள் நம்ம மாறி.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சீவக்கட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த சீவக்கட்டை அதை வந்து விளக்கமாறு தொடப்போம் அப்படின்றது தெரியாம நானே ஒரு வாட்டி இதுல காமெடி பண்ணிருக்கேன். சீவக்கட்டை எதை சீவர கட்டையா இருக்கும் இது அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நானு.
1: அது மாதிரி எங்க பெரியமா பொண்ணு அவங்க எல்லாம் கிருஷ்ணகிரி சைடு.
0: ஓகே,
1: நாங்க எல்லாருமே சென்னையில இருப்போம். அவங்க வந்து இந்த ஒரு தடவை எதுக்கு போயிட்டு பஸ்ல எல்லாரும் வரும்போது அவங்க வந்து கண்டக்டர் வந்து சேஞ்ச் கொடுக்கணும் அவங்க கேட்டிருக்காங்க. அவரு அந்த சைடு ராமநாதபுரம் மதுரை சைடு, அதனால பைய தரேன் அப்படின்னு சொன்னாராம். இவங்க வந்து நான் பையவா கேட்டேன், நான் பையவா கேட்டேன், நான் சேஞ்சு தானே கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை மாதிரி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்ல இல்ல அவர் பைய தரம்னா மெதுவா தரேன்னு சொன்னாரு அப்படின்னு.
0: இந்த விளம்பரது ஆட்டனா சாரனா, அப்புறம் வந்து ஒரு அவங்களும் வந்து பாலக்காடுதான். நாங்க எங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த அம்மா அவங்க வந்து சொன்னாங்க, ஏ வெளியே போறச்ச தங்க வளையல் போட்டு போகாத, வளையல ஊறி வச்சுட்டு போ அப்படின்னாங்க. ஊற வச்சுட்டு போகணுமா? நம்ம வந்து துணியை தான் ஊற போடுவோம், கொண்ட கடலையை உளுந்த அரிசியை ஊற போடுவோம், வளையல ஊற வச்சுட்டு இருக்க போக சொல்கிறாங்க வெளியில் அப்படின்னு. அதாவது ஊறி வச்சுட்டு போகணும்னா அதை கழட்டி வச்சுட்டு போகணுமா? வளையல அழிச்சு வைக்கிறது, அது அது வந்து மலையாளத்தில் சொல்லுவாங்க, வளையல அழிச்சு வச்சுட்டு போ, வளையல நியாயமாக அழிக்கணும், அவங்களுக்குல அழிச்சு வச்சுட்டு போனாக்கா கழட்டி வச்சுட்டு போகிறது. இந்த அழிக்கிறது ஊறதெல்லாம் வந்து நம்ம தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்படிக்கெல்லாம் காமெடி நடந்திருக்குங்க.

ரைட். இன்றைக்கி வந்து 1 hour நம்ம கூட பேசின எல்லா லிஸ்னஸும் ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப ஜாலியாக அவங்களோட இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம வேட்டையின் திரைப்படத்துலேருந்து மனசிலாயோ பாட்டை போட்டுட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களாரையும் ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், திஸ் இஸ் ஆர்ஜே வாசவி சைனிங் ஆஃப்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் டிராப் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரியா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின்போது 1 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின்போது 8 விக்கெட் இழப்பிற்கு 346 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் உயர்கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கிய திட்டம்தான் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். தேசிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் சமத்துவம், தரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கடந்த 2023 ஜூன் மாதம் இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவமே இந்த திட்டமாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதிலும் இடைவெளிகளை நிரப்புவதிலும் இருந்த சவால்களை கருத்தில் கொண்டு இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 முதல் 2025-26 வரையிலான காலகட்டத்திற்காக சுமார் 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன? கிராமப்புறங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் மற்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள SCST இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் கலை பிரிவுகளை இணைத்த பல்துறை கல்வி முறையை ஊக்குவிப்பது, நவீன சந்தைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக திறன் சார்ந்த கல்வியை, அதாவது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை அறிமுகப்படுத்துவதும், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதும் ஆகும். கடைசியாக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நவீன ஆய்வகங்கள், நூலகங்கள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை மேம்படுத்துவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. சரி, இதன் சிறப்பம்சங்கள் என்ன? மாணவர்கள் உயர்கல்வியில் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கவும், தேவைப்பட்டால் இடையில் இடைநிறுத்தம் செய்துவிட்டு பிறகு தொடரவும் வழிவகை செய்யும் கல்வி வங்கி கட்டமைப்புகளுக்கு இத்திட்டம் முன்னுரிமை அளிக்கிறது. பெண் குழந்தைகள் தொடர்ந்து உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் இத்திட்டத்தில் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று பேரவையின், அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் தரச்சான்றிதழ் பெறுவதையும்,

0: ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் தங்கள் தரத்தை மேலும் உயர்த்துவதையும் இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. நாட்டின் எதிர்கால தூண்களான இளைய சமுதாயத்திற்கு தரமான, நவீன மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த உயர்கல்வியை வழங்குவதில் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இதன் மூலம் இந்தியா அறிவுசார் சமூகமாகவும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாறுவதற்கு வலுவான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: நேரம் 12:06. இதுவரை கேட்டோம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: 12 மணி 8 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ மாத கடைசியில் கிட்டத்தட்ட நம்ம வருஷ கடைசியில் நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னவா எதுவாக இருந்தாலும் நம்ம இது எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய வணக்கத்தோட எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்றைக்கே ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒன்லி விமன்ஸ் மட்டுமே வந்து இந்த ஒரு மணி நேரம் பிரத்யேகமாக அவங்களுக்காக நம்ம வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி விமனுக்காக நான் என்ன க்வெஸ்சன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. ஸோ அதுக்குள்ளே என்ன க்வெஸ்சனே சொல்லி முடிக்கல பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு நேர் ரெடியாக வந்துட்டாங்க. இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம் ரெயின்போ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன
1: அப்ப நம்ம கேட்கும், எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கிறியா, செய்யணும் அவங்க முடிப்பாங்க. என்ன யாரு, என்ன யாருன்னு அவங்க கேட்பாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க நம்ம கேட்பாங்க, அதிசயமா கேட்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எப்படி பாருக்க நான் கலாப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஓ, அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் விஷயம்.
0: ஓகே ஓகே கலாம், நீங்க எந்த எந்த ஊர்னு சொன்னீங்க?
1: அரக்கோணம் மேடம்.
0: அரக்கோணம். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேரம் இணைப்புல இருக்கீங்க, வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: பின்னாடி அந்த வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க
2: ஒரு நிமிஷம்.
0: ஓகே.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
0: சசிகலா மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதே.
0: சசிகலா மேம், எங்க இருந்து பேசுறீங்க?

0: சைதாப்பேட்டையிலிருந்து.
1: சைதாப்பேட், ஓகே சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க.
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ன நான் பார்த்தா என்ன கேப்பனா,
1: என்ன கேப்பீங்க இல்ல என்ன சொல்வீங்க? அட்வைஸா இருக்கலாம்,
0: என்ன சொல்வேனாவா?
1: அட்வைஸா இருக்கலாம், இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணாத,
0: அப்படியே இப்போ இருக்கியே ஏன் அப்படியே இருக்கேன்னு கேப்பேன்.
1: இல்லை அப்படி இல்லை மேம், நீங்கள் உங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனுக்கு போனீங்கன்னா, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 30 சொல்கிறேன் ஒரு 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 20 இயர்ஸ் வெர்ஷன் போனீங்கன்னா அது என்ன 10 வருஷத்தை கடந்து வரவே இல்லையே. அப்போ நீங்கள் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க பண்ணலங்கிறத அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதெல்லாம் மாற்றிப்பாங்கல்ல.
0: என்ன கேப்பனா, நீ இப்பவும் அதே மாதிரி இருக்க, மாறாம இன்னமும் அப்படியே இருக்கியே, மாறலாம் இல்லையா அப்படின்னு
1: கேப்பேன்.
0: பிடிவாத குணம் இதெல்லாம்.
1: ஓ அப்படியா, சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம், தேங்க்யூ. ஓகே, நிறைய பேருக்கு என்ன அந்த க்வெஸ்சனோட இன்னும் முழுசாக புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட வெர்ஷனை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்க, ஒரு டைம் ட்ராவல்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட 10 வருஷத்துக்கு குறைஞ்சதை போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் 10 வருஷத்தை கடந்து வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, நானே என்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் பார்த்தேன்னா என்ன சொல், ரொம்ப ஹாப்பியாக இன்னும் ஜாலியாக தான் இருக்கேன் நான், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், இன்னும் சந்தோஷமாக இரு, இன்னும் எங்கேயோ தனியாக போ, அப்புறம் நிறைய கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து உன்னோட எஃபர்ட்ஸை இன்னும் நிறைய போடு. ஆக்சுவலாக நான் எஃபர்ட்ஸை போட மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன், இன்னும் நிறைய போடு. அப்புறம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, ஓகே? ஏன்னா நீ இனிமே தான் 10 வருஷத்தை கடந்து வரப்போற, நான் ஆல்ரெடி வந்துட்டேன், நீ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இரு சரியா அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 23, நான் 13 வயசில் நான் போனேன்னா உங்கள் ஸ்கூல் மிஸ் அங்கே திட்டுவாங்க, நீ அதை மட்டும் வாங்கிடாத, இந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுரு, இந்த எக்ஸாம்லாம் பண்ணிடணும் சரியா, இதெல்லாம் மார்க் வாங்கல, நான் அம்மாட்ட நீ அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி என் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி சும்மா ஜாலியாக ஜாலியாகவும் இருக்கலாம், அது ஒரு அட்வைஸ் ஆகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லலாம். நீ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, இல்லை ஒர்க் அவுட் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் என் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் சொன்னேன்னா இப்போ நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பார்த்துங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, நீங்களும் கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, இறைவு திரைப்படத்துலேருந்து. ஏன்னா இது வந்து விமன் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் இல்லையா, வந்தாலும் நாங்கள் வந்து விமன் பாட்டாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்காக எடுத்திருக்கேன். இந்த பாட்டை யாரெல்லாம் வந்து மனிதி பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன், இந்த பாட்டை யாரெல்லாம் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தா, சந்தோஷ் நாராயணன் மற்றும் பலர் இந்த பாட்டை பாடலை பாடியிருக்காங்க. விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டிணைந்திருங்கள்.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நான் ஸ்நேகிதிகள் கிட்டே என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களை நீங்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வருஷனை போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, இங்கே அடி வாங்கி இங்கே அடி வாங்காதீங்களா, ஜாலியாக இரு அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன்.

0: சோ நிகழ்ச்சியில இணையும் நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜலட்சுமி வெஸ்டம். உங்களுக்கு என்ன பேசணும் மேடம்?
0: ராஜலட்சுமி மேம் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: சொல்லுவீங்க?
1: என்ன சொல்லுவா, இவ்வளவு நல்லா சின்ன வயசுல வம்பு வளர்த்துக்கிட்டு புடிவாதம்லாம் பண்ணிட்டு இருப்ப, கோவப்படுவ, இப்ப நல்ல அருமையான குடும்ப தலைவியா அழகா இருக்கிற மாமியாருக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு
0: இணையும் அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குண்டில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி மேம் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா? உங்களுடைய குரலை கேட்டு நாங்கள் தங்கி போகிறோம்.
0: ஓ தேங்க் யூ மேம். சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வெர்ஷனை பார்த்தா என்ன சொல்வீங்க?
2: நான் என்ன சொல்வேன்னா, எல்லாருக்காகவும் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். தியாகம் தியாகம் தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோட சேப்புத்தன்மையோட அதையும் ஒரு வழியா பண்ணி நல்லபடியா கட்டமைச்சிட்டேன் குடும்பத்தை. இனி உனக்காக உனக்கான தேடலை தொடங்கு.
0: மேம் இல்ல, நான் வந்து நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, அடுத்த 10 வருஷம்ன்ற மாதிரி இருக்கு. நான் என்ன கேக்கேன்னா, உங்களோட முன்னாடி ஒரு 10 வருஷம், நீ இனிமே நீ இப்படி இருக்க போற, அதனால நீ அப்படிலாம் இருக்காத, உனக்கும் கொஞ்சம் செல்ஃப் கேர் நீ பண்ணிக்கோ, கொஞ்சம் ஜாலியா இரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்ப நீங்க
2: அதான் சொல்றேன், அதாவது அப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் சொல்றேன்.
0: 10 வருஷத்துக்கு
2: முன்னாடி போய் தான் நான் சொல்றேன்.
0: சரி சரி சரி சரி.
2: எல்லாமே சரி பண்ணி எல்லாம்
0: வச்சுட்டேன்,
2: நல்ல குடும்பத்தை கொண்டு வந்துட்டேன், கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எல்லாத்தையும் தாங்கி வந்துட்டேன். இனி உனக்கான தேடலை தொடங்கு.
0: புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. உனக்கான
2: தேடல் நிறைய இருக்கு, உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அடிக்கடினாலும் ஏதோ கவிதை எழுதுற, கட்டுரை எழுதுற, இதெல்லாம் வெளியே கொண்டு வா. வானொலி மூலமா, வானொலி மூலமா கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுட்டு நீ நல்ல ஒரு விதையா மாறு. ஏன்னா பறவைகள் விலங்குகள் எல்லாமே நல்ல விதையா மாறுது. பறவைகள் தன் எச்சத்தினால நல்ல விதைகளை தூவுது, விலங்குகள் தன் எச்சத்தினால உரங்களா மாத்துது. நீ உன்னோட நல்ல காரியங்கள்னால என்ன விளைச்சிருக்க இந்த பூமியில அப்படின்னு கேட்டு, குவஸ்டின் கேட்டு அதுக்கு பதில ஆன்சரும் நீ உன்னோட திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து எல்லாம் நல்ல விஷயத்த குடுத்துட்டு, நீ உரன் என்னும் தோட்டியான் ஓரம் என்னும் காப்பான், வரன் என்னும் வயிற்றுக்கோ சித்து அப்படின்னு வள்ளுவம் சொல்லிருக்கேன். ஒரு உரம் உரம் மாதிரி நீ மாறணும், நல்ல உரமா மாறி
0: ராஜேஸ்வரி மேம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் தான் நடுவுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பட் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது வந்து, போனா என் வருஷம் கிட்ட நீ பண்றதெல்லாம் பண்ணிட்ட போதும், இனிமே நீ உன்னை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து ஒரு வள்ளுவரோட அந்த இதோட சேர்த்து ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. இதே மாதிரி உங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வெர்ஷனை போய் நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து கேட்டிருந்தேன். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-3 மற்றும் 295-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இது எப்படி வந்து ஒரு ஃபீமேல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னதான் இருந்தாலும் இது ஃபீமேலை வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான். பட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னோட சேர்ந்து, சாரி உங்களோட சேர்ந்து நானும் வந்து ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். மின்சார கனவு திரைப்படத்திலேருந்து ஸ்ட்ராபெரி கண்ணை பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை கிருஷ்ணகுமார் மற்றும் ஃபெபி மெனி இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்களோட வரிகளை, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க, இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத, 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா, இந்த 10 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் தெரியுமா, நான் அதான் பண்ணலை, நீயாவது பண்ணிடு, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோ, இப்படித்தான் நம்ம இருக்க போகிறோம், இதெல்லாம் சேர்த்து போனால் நம்ம இன்னும் ஜாலியாக இருப்போம், இதெல்லாம் கொஞ்சம் உங்களே அட்வைஸோ இல்லைனா வந்து திட்டுறது, இதெல்லாம் பண்ணினா நம்மளுக்குலாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஜாலியாகவோ அட்வைஸ் ஆகவோ இல்லை திட்டுற மாதிரி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை சொல்கிறதுக்காக நேர் ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ நீங்களும் என்கிட்ட வந்து உங்களோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்,
1: நான் காஞ்சிபுரத்துலேருந்து விஜய்.
0: காஞ்சிபுரத்துலேருந்து யார் பேசுகிறீங்க? மேம் உங்க கால் வந்து பிரேக் ஆகுது. வணக்கம். ஓகே, அவங்களோட கால் வந்து சரியா ஒரு நெட்ஒர்க் இல்லாத இடம்னு நினைக்கிறேன். திருப்பி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். காஞ்சிபுரத்துல இருந்து விஜயா மாமன் நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே. ஸோ நான் வந்து இதே தான் சொல்லியிருந்தேன், நிறைய பேத்துக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன அப்படின்னா ஒரு டக்குனு ஒரு டைம் ட்ராவல் ஆகுது. இந்த டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி அந்த படத்துலலாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளை விட 10 வயசு கம்மியாக இருக்குது. இனிமே தான் அந்த 10 வருஷத்தை அவன் வாழவே போகிறான். ஆனால் நம்ம 10 வருஷத்தை வாழ்ந்து இருக்கோம். இந்த 10 வருஷத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணு, சே நான் மட்டும் முன்னாடி போயிருந்தேன்னா என்ன தான் பண்ணியிருப்பேன் தெரியுமா, இந்த விஷயத்தை இங்கே மாற்றிருப்பேன், நான் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கவே மாட்டேன், அவங்ககிட்ட இப்படி பேசியிருக்கவே மாட்டேன், அப்படி பேசுறதுனால தானே இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக போக வேணாம், ஜாலியாக சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் பார்த்துப்பேன். நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகும்போது இந்த டைம் சேவ் ஆகிருக்கும், நல்லா படிச்சிருந்தா எக்ஸாம் நான் க்ளியர் பண்ணியிருப்பேன். நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோடு அன்றைக்கி போயிருந்தேன்னா அந்த ட்ரிப்பை நான் செம்ம என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். அப்புறம் ஃபேமிலியோடு இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும், நல்லா படிச்சிருக்கலாம், மிஸ்ஸுக்கு எடுத்துட்டு வாங்காமல் இருந்திருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை நம்பரை வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். எல்லாரும் சில பேர்லாம் கால் பண்ணுறப்ப அந்த நம்பரை கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் சுபமான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் வந்து மெல்லிசை அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னி மேனன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, எங்கள் எல்லாமே சமதோலை.

0: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்ன

0: இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:47 ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஸ்நேகிதர்கள் கிட்ட நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களோட ஒரு வெர்ஷனை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வெர்ஷனை நீங்களே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆகிடும். ஹே யார், நீ என்ன மாதிரி இருக்க? நம்மளே இப்போ ஃபஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நம்மள மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அது வந்து சிமிலராக ஒரே மாதிரி இருப்போம் நம்ம, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நான் இதை என்ன சொல்கிறேன்னா, டைம் ட்ராவல் பண்ண மாதிரி அவங்க அப்படியே அச்சச்சமர நம்மள மாதிரியே இருப்பாங்க. நம்மள மாதிரியே பேசுவாங்க, நம்மள மாதிரியே பண்ணுவாங்க, ஆட்டிடியூடு பிஹேவியர் எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கும். அப்போ பேசும்போது தான், ஊ நீ தானா, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து நீ, லைக் நான் இனிமே தான் நீ 10 வருஷம் வரப்போறியா, ஓகே இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத, அப்புறம் ஜாலியாக இருந்துக்கோ, அப்புறம் நல்லா சாப்பிடு சரியா, அப்புறம் கிளைமேட்லாம் நீ இருக்கும், உடம்புலாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களோட பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டயல் பண்ணுங்கள், 2986000038 மற்றும் 2955055544. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பயங்கரமான, அப்படி கேட்கும்போதே அண்டடா இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு பாட்டை தான் நான் போட போகிறேன். இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன், பாட்டை நீங்கள் கேட்டால் எக்ஸைட் ஆகுங்க. ஓகே, இந்த பாட்டை ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடலை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். கேளுங்க, இது எஃப்எம் 9.4, இங்கே எல்லாமே சமதோலை.

நேரம் 12:55. ஆயாச்சு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு கால் பண்ணி பேசின அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் ட்ரை பண்ணவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் யோசிச்சுட்டு இது நல்லா இருக்குல்ல, இன்னும் பண்ணால் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் சில பேர்த்த யோசிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வியை கேட்கும்போதே நானும் இப்போ நம்மளுக்கு என்ன இப்போ தச்சத்துக்கு முடிவு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எனக்கு அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நிறைவு பாடலாக உங்களுக்காக வந்து 36 வயது நிலை, அதாவது நம்ம வந்து ஸ்நேகிதிகள் பெண்கள் அப்படின்னு பேசும்போது எப்படி இந்த பாட்டை நல்லா போடாமல் இருக்க முடியும் அப்படின்னால நிறைவு பாடலாக உங்களுக்காக 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. லலிதா விஜயகுமார் அவர்களோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதுக்கப்புறம் 2 மணிக்கு நம்ம சந்திக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த இதமான மதிய வழியில் என்னது இதமாக வெயிலில் எப்படி சுட்டரிக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா புரியுதுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் வாட்டி வதைக்குது. பட் நான் உங்களை வாட்டி வதைக்காம அழகாக மனசை விடுற மாதிரி மனசுக்கு இதமாக சந்தோஷமாக சுகமாக இருக்கக்கூடிய பழைய பாடல்கள் கேட்டு நம்ம வந்து ரசிக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில வாலியோட வரிகளில் பி சுஷிலா பாடிய அந்த பாடல்.

பழைய பாடல்களில் கேட்கறதுல இருக்கக்கூடிய ஒரு சுகம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த பாடலை நம்மளோட சிறு வயதில் இருக்கும்போது, அதாவது நம்மள அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் உங்கள் சிறு வயதில் இருக்கும்போது இந்த பாடல்கள்லாம் ரசித்து கேட்டிருந்துருப்பீங்க. அதை மறுபடியும் கேட்கும்போது முக்கியமாக நமக்கு இந்த மெமரிஸ் எப்போல்லாம் திரும்ப ரீகலெக்ட் ஆகும், அதாவது இது சமீபத்தில் நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்ட், அதாவது நமக்கு வாசனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசனை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருந்தது அப்படின்னா அதே வாசனையை நீங்கள் மற்றொரு நேரத்தில் நீங்கள் வந்து அந்த வாசனையை அந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணும்போது அந்த மெமரிஸ் வந்து உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் படித்தேன். அது மாதிரி உங்களுக்கு உங்களோட மெமரிஸை திருப்பி கொண்டு வரதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மெல், அதுக்கப்புறம் இந்த பாடல்கள். ஸோ சிறு வயதில் நம்ம அந்த பாடல்கள் கேட்கும்போது அப்போது நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் நமக்கு வந்து மறுபடியும் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மெமரிஸை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்குறதுல அதோட ரோல் வந்து பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் கேட்க போகிற பாடல், இந்த பாடல் வந்து வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க, டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடியிருக்காங்க. சக்கரம் திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுபையா அவர்கள் இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் என்ஜாய் தி மியூசிக். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாம் எப்போ மிஸ் அமதுவுல.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: അമിതമാണ്.
1: ஒரு மணி 15 நிமிடம் ஆயிட்டிருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி திரைக்கணமில் பழைய பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் புனர்ஜென்மம் திரைப்படத்திலேருந்து ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷிலா பாடியிருக்காங்க. பாடல் எழுதியிருக்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ட் சலபதி ராவ் அவங்களோட இசையில். கேட்கலாமா?

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

இனி எல்லாமே தூள். ஒரு மணி 20 நிமிஷம் ஆயிட்டிருக்குது. நம்ம பிளேலிஸ்ட்ல அடுத்தடுத்து வச்சிருக்க பாடல் ஒளி விளக்கு திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில வாலியோட வரிகள்ல கேட்கலாமா?

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: என்னடா ஏப்ரல் மேல போட வேண்டிய ப்ரோமோவை இந்த பிள்ளை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ அப்படித்தானங்க வெயில் அடிக்குது, மழை வருது மழை வருதுன்றாங்க, ஆனால் வரமாட்டேங்குது இல்லை. ஆனால் இந்த வெயில் இது ஏப்ரல் மேக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வெயிலில் எப்போ வெளில போனாலும் உங்களை டீஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. கம்மிங் பேக் டு அவர் திரைகானம். திரைகானம்ல நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் ஸ்னேகிதை திரைப்படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன் வாலியோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. அண்ட் எஸ் எம் சுப்பையா அவங்க வந்து இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு நம்ம வந்து ஜப்பானில் நடக்கிற போட்டிகளோட அப்டேட்ஸும் அதை தொடர்ந்து வரும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: தமிழின் வயகம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:41 ஆயிடுச்சுக்குது. நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம் திரைக்கானம்ல அடுத்ததான் கேட்க போற பழைய பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பீஸ்ல பாடியிருக்காங்க. பாடலை இயற்றியவர் MS விஸ்வநாதன் அவர்கள் தான். கேட்கலாமா?

0: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

அடுத்ததாக நம்ம திரைக்காலம்ல கேட்க போற பாடல் ரகசிய போலீஸ் 115. அந்த திரைப்படத்துல இந்த பாடல் வந்துட்டே இருக்குது நமக்காக. பாடலை பாடியிருக்காங்க பி. சுஷிலா அவர்கள், கண்ணதாசன் எழுதியிருக்காங்க, MS. விஸ்வநாதன் இயற்றியிருக்காங்க. கேட்கலாமா?

0: இது கதை இல்ல நிஜம்.
1: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: யோ, ஹே கயல், லாங் டைம் நோ சீ. எங்கடி போன?
2: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
2: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

52 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரத்தில் நம்ம திரைக்காணம்ல அடுத்து கேட்க போகிற பாடல் நிமிர்ந்து நெல் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை பாடியிருக்காங்க ஜே பி சந்திரபிரபு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில வாலியோட வரிகள்ல. கேட்கலாமா?

0: 91.4 இங்க எல்லாமே தூள். தூங்கம் எல்லா விஷயமும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நானும் வந்து இன்னைக்கு காலையில் பண்ணிட்டு இருந்த ஷோஸ் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. 1:57 ஆகப்போகுது. ஸோ உங்கள் எல்லார்ட்டேருந்தும் டாடா வைப்பை சொல்லிட்டு கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்னைக்கு. பட் மறுபடியும் நாளைக்கு காலை உங்களோட சேர்ந்து இந்த நாளை துவக்கிறதுக்கு நானே தான் வருவேன். ஸோ காலையிலேயே வந்துருவேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் இருங்க. நிறைவு பாடலாம் 3 எழுத்து திரைப்படத்துலேருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் SV பொன்னுசாமி பாடிய பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன், சிரிச்சுட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருங்க.
1: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு

மனது மடியிலே எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே, எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே. முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக.

பருவே பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவே பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பனியில் நனைஞ்சாக்காது உடம்புக்கு பனியில் நனைஞ்சாக்காது

பெண்ணிது

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். இந்த ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் சுபமான பாட்டை கேட்க போறோம். உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் வழங்க போறேன் நான், அஜய் ராஜஸ்ரீ. ஓகே, ஸோ இந்த 1 மணி நேரம் ஸோ இந்த ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு சில பேர் ரெஸ்ட் எடுக்கலாம், சில பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துலேயும் குட்டி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை என்ன மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டை வந்து, இதுக்கு எல்லா பாட்டுமே நான் வந்து டெடிகேட் பண்ண போகிறேன் இனியும் சேர்த்து. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது வீரா திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் இந்த பாட்டை வந்து சித்ரா அவர்களோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

let's move to the music in the groove. One.

நேரம் 2:05 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்துக்காக. இந்த படத்தில் இந்த பாட்டை வந்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில், தேவாவோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 2:12 நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தென்றல் வரும் தெரு திரைப்படத்திற்காக பச்சையப்பா அப்படிங்கிற பாடல், கங்கை அமரனோட குரலில், மூ மேத்தாவோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வனஜா கிரிஜா திரைப்படத்துக்காக சித்ரா அவர்கள் பாடிய பாடல். பஞ்சு அருணாச்சல அவர்களோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு.
1: வத்தையில நின்னாதென்ன

நேரம் 2:22 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக ஒரு பாட்டு கேட்டோம்ல, வனஜா கிரிஜா அது திரைப்படத்தில் இருந்ததில் வந்து சித்ரா அவர்கள் வந்து அவங்களோட வாய்ஸே மாற்றி அந்த பாட்டை எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கல்ல. கண்டிப்பாக இந்த பாட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்ன மாதிரி சில பேர்லாம் புதுசாக இந்த பாட்டை பார்த்தா நாங்கள் அப்பப்போ கேட்டு இப்போ தான் நான் முழுசாக கேட்குறோம் நாங்கள். ஓகே நிகழ்ச்சி

அடுத்த பாடல் உங்களுக்காக தாய் ஓகே தாய் மாமன் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது இந்த பாடல். இந்த பாடலை வந்துட்டு தாய் மாமன் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவாவோட கம்போசிங்கில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

0: எங்க வீட்டை வெட்ற?
1: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
1: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
0: தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: என்ன
6: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
5: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
6: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
5: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: நேரம் 2:30. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 3:03 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில உங்களுடன் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து உங்களோட ஆஜய் ராஜஸ்ரீ நான் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து இன்னைக்குன்னு இல்லை, உலக காது கேளாதோர் தினத்தை ஒட்டி பல்வகை உடல் குறைபாடு உடையோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் முன்னாள் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் ஜே விஜயலட்சுமி அவர்களோட தான் இன்னைக்கு நேர்முகம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ராஜஸ்ரீ.
0: எப்படி இருக்கீங்க மேம்?
1: ஃபைன், ஹவ் ஆர் யூ?
0: நான் நல்லா இருக்கேன் ரொம்ப. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுங்க மேம்.
1: ஆக்சுவலி வந்து 27 செப்டம்பர், அதாவது லாஸ்ட் சண்டே ஆஃப் செப்டம்பர் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த டெஃப். இப்போ செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களோட உலக தினம் அது. ஸோ அதை நம்ம வந்து சண்டே வந்ததுனால அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு நாங்கள் நம்ம பண்ணுறோம் அதுதான். ஸோ அவங்களோட உரிமைகளை பற்றி தான் அந்த நாள் வந்து
0: பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஓகே, ஸோ நேர்களை உங்களுக்கு இந்த காது நிறைய பேருக்கு வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் காது கேட்காம இருக்கிறதுங்கிறது வந்து அது வயசு மூப்பு காரணமாக இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதுலே தான் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட டைரக்டா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 298-6-0038 மற்றும் 295-2-0554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்துல 0444 போட மறந்துடாதீங்க. ஓகே மேம், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் உங்களை பற்றி பார்க்கும்போது முன்னாள் மருத்துவத்துறை தலைவர். நீங்கள் இந்த ஃபீல்டு இருக்குல்ல மேம், அதாவது இந்த காது கேளாதோர், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அந்த எடுத்துருக்கீங்க நீங்கள். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேவை நம்ம ஏன் வந்து அனுசரிக்கிறோம், ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன?
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 1951 வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் த டெஃப்னு ஒரு அசோசியேஷன் உருவாச்சு. அப்போ அவங்க வந்து இந்த செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், செவித்திறன் கேட்காட்டா செவித்திறன் இல்லாட்டா அவங்களுக்கு வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம்.
0: ஆமாம்.
1: ஸோ அவங்களுக்கு வந்து பிறவியிலே செவித்திறன் குறைபாடு வரலாம், பிறந்த பிறகும் செவித்திறன் குறைபாடு வரலாம்.
0: ஓகே,
1: அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் ஆனதுக்கு பிறப்போ அப்போ ஒரு 50s 60s சம்டைம்ஸ்
0: செவித்திறன்
1: குறைபாடு குறைஞ்சு வந்திருக்கும். ஆனால் நம்ம ஒரு 70 வயசுக்கு மேலெல்லாம் அப்படி குறைபாடு வந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி மொழிக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சின்ன குழந்தையாக பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து செவித்திறன் இல்லாட்டா மொழி வளர்ச்சியே வர முடியாது. ஸோ நம்மளோட சத்தம் நம்மளுக்கு கேட்டால் தான் நம்ம பேச கற்றுப்போம்.
0: ஓகே,
1: ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வயசில் 3 அர்த்தம் உள்ள வார்த்தை குழந்தை சொல்லணும், 5 வயசாகும்போது 2000 வார்த்தைகள் தெரியணும்.
0: ஓகே,
1: அப்போ அவங்களுக்கு செவித்திறன் கொஞ்சம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இவங்களுக்கு ரொம்ப செவித்திறன் குறைபாடு இருக்கா இல்லை கொஞ்சம் கேட்குதான்னு உண்டானா, அதை வந்து ஆடியோகிராம் சொல்லுவாங்க. அதை நம்ம இந்த செவியை வந்து செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி அவங்க கண்டுபிடிப்பாங்க வலது செவிலையும் இடது செவிலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ எத்தனை டெசிபலில் கேட்குது, எந்தெல்லாம் ஃப்ரீக்குவன்சி கேட்குது சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கருவி கொடுத்து அதை அதை கேட்காத இடத்த வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணிடும் சத்தத்தை. ஸோ அப்படி கொடுத்தா ஒரு கருவி வச்சா உடனே குழந்தை பேசாது, ஏன்னா குழந்தைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம லிசன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளை கவனிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். சவுண்டு கேட்டால் கவனிக்கணும் இல்லை, அது செவித்திறன் இல்லாத குழந்தைக்கு அது வராது. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பேச வச்சிடுறோம், ஆனால் பேச வச்சிடோன்னே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு 2 வருஷத்தில் நிறைய வார்த்தைகள் என் குழந்தை படிச்சிருச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு அது வந்து கிராமட்டிக்கலாக வந்து அது சரியாகணும். ஏன்னா இப்போ வந்து மை நேம் இஸ் சொல்லி சொல்கிறோன்னா என்னுடைய பேர் சொல்லி நான் சொல்கிறேன், விஜயலட்சுமி என்னுடைய அப்பாவோட பேர். அப்போ வந்து நான் எங்கே வேலை பார்க்குறேன், அப்போ நம்ம இப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, நவுன் ப்ரோனவுன் அது மாதிரி வேர்பு அட்ஜெக்டிவ்ஸ் வேர்புன்னு எல்லாம் சொல்லிட்டேன்,

0: அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து அது கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த வார்த்தைகள் மட்டும் அவங்க படிச்சிருவாங்க.
1: ஓகே,
0: ஒரு வாக்கியமாக சொல்லணும் போது ஒரு சென்டென்ஸில் பேசணும்னு சொல்லும் போது அவங்களால முடியலை.
1: ஓகே,
0: அப்போ என்னாகுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கையை செய்கையாக யூஸ் பண்ணுவாங்க. கையில் செய்கை வந்து வா போ, அப்போ வான்னு சொல்கிறதுக்கு அவங்க வான்னு சொல்லாமக்கி நம்ம அவங்கள பேர் சொல்லிவிட்டு இப்படி சொன்னாலே கையை நம்ம செய்கை காட்டினாலே ஆர்டினரியாக உள்ள செய்கை காட்டினாலே அவங்க வந்துடுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னதுன்னா எல்லாரும் பேச வச்சோன்னு சொல்லி முடியாது. இப்போ கொஞ்சம் எல்லாரும் பேச வச்சோன்னு சொல்லி நமக்கு ரொம்ப கஷ்டம், பேச முடியாது. ஆனால் இந்த கருவி கொடுத்தும் பேச முடியாதவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சைன் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அது கற்றுந்தா தான் அவங்களால் அவங்களுக்கு என்னது வாழ்க்கையில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸும் புரியும்.
1: ஓகே மேம், ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கோம், இனிப்பில் நேயர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
0: சொல்லுங்க சார்.
2: டாக்டர் வணக்கம், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி வந்து இந்த கண்ணில் சாரி இந்த காதுல சிலருக்கு வந்து இந்த ஒயின்னு சத்தம் வர மாதிரி, கிரைண்டர் அரைக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு இறைச்சல் மாதிரி சத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அது எதனுடைய அறிகுறி? பொதுவா இது நரம்பு அந்த பாதிப்புகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா? அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த காதலியே சில பேருக்கு கேட்கல அப்படின்னா மிஷின் மாதிரி வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த காது அப்படிங்கறது ரொம்ப சூப்பரா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அந்த நவீனமாக காதலியே இம்ப்ளான்ட் பண்ணி வரக்கூடிய அந்த மிஷின் அது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்குமா? அல்லது சிலருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் காதுல வச்சா கூட காது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதும் இருக்குமா? இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து நொயின்னு ஒரு சவுண்டு கேட்கறது வந்து அது செவித்திறன் குறைபாடு இருக்கணும்னு இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு நோயோட ஒரு அறிகுறி அது.
1: ஓகே,
0: அப்போ மீனியஸ் சின்ட்ரோம் சொல்லுவோம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போதும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்.
1: ஓகே,
0: அது வந்து உள்செவியிலேருந்து அந்த நொய் சவுண்டு வர்றது, இல்லாட்டா மணி அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டா ஏதோ ஏதோ ஒரு பெரிய மிஷின் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும், தலை சுத்தம், அப்புறம் செவித்திறன் குறைபாடும் இருக்கும். இப்படி உள்ளவங்க ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், ஏன்னா நம்மளால் அது சாதாரணமாக உள்ளவங்களுக்கு அது கண்டுபிடிச்சு சரி செய்ய முடியாது. ஒரு இஎன்டி டாக்டருக்கு தான் அந்த நோயின் உள்ள சவுண்டு வரப்பட்ட இடத்துலேருந்து அந்த உறுப்பை அவங்க வந்து அதை எரிச்சிருவாங்க. அந்த நோயின் சவுண்டு கொடுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து அவங்க பேர்ன் பண்ணி அதுக்கு ஆப்ரேஷன் அதுக்குன்னு அறுவை சிகிச்சை இருக்குது, அது பண்ணுவாங்க. உங்களோட ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து இந்த காது கழுவி வச்சா அது வந்து எல்லாமே கேட்டுடுமா, எல்லாமே ரொம்ப மீதி உள்ளவங்களை மாதிரியே நம்ம பேசிடுவோமான்னு உள்ளது. ஸோ அந்த அது வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் த மிஷின், நிறைய விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா வெளியில் உள்ள அந்த கருவி வந்து ஹியரிங் எய்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த கருவி வந்து நல்ல நிறைய காசு போட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா கேட்க முடியும், அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த சவுண்டுக்கு எந்த சவுண்டில் நமக்கு கேட்கலையோ எந்த ஃப்ரீக்குவன்சியில் கேட்கலையோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து வெளியில் அதே மாதிரி வெளியிலேருந்து உள்ள சத்தம் வந்து இன்னொருத்தர் பேசும்போது ரொம்ப சீப்பான ஹியரிங் எய்டானா விலை கம்மியாக இருக்கிற ஹியரிங் எய்டானா நமக்கு வந்து அது அது கண்டிப்பாக நம்மளோட பேச்சை அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும், நமக்கு கற்றுக்க முடியாது. அதே டைமில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹியரிங் எய்டு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சிங்கன்னா அதுலேருந்து நல்ல சத்தம் கேட்கும், நல்ல பேச்சு கேட்கும், அப்போ அவங்களுக்கு நல்லா கற்றுக்கவும் செய்யலாம், இன்னொருத்தர் கூட பழகிறதுக்கும் நல்ல ஒரு காக்லியர் இம்ப்ளான் உள்ளது எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. அது வந்து இப்போ கவர்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த வந்து படித்தவங்களுக்கும் அதை எப்படி அதை பாதுகாப்போடு வச்சுக்கணும்னு உள்ளவங்களும் இருந்தால் தான்
1: ஓகே
0: அந்த காக்லியர் இம்ப்ளான் இதை ஒர்க் பண்ணும்.
1: ஓகே, சூப்பர் மேம். ஸோ அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: மின்டன் ராஜா.
1: வின்சென்ட் ராஜா.
3: மின்டே.
1: ஓகே சார், நீங்க சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, டாக்டர்
3: இந்த காதுல ஒரு வருஷங்கள் கிளீன் வடித மாதிரி இருக்கு, ஒரே துர்நாத்த விசார மாதிரி இருக்கு, அது ஏன் மேடம்?
0: அது நடுச்செவியில் வந்து சீர் கட்டுறது சார். அப்போ தொண்டையில வந்து தொண்டையில நம்ம தொண்டையில

0: வந்து டான்சல்ஸ் இருந்ததுனால நடுச்சவியை பாதிக்கும். ஏன்னா நடுச்சவிக்கும் நம்மளோட த்ரோட்டுக்கும் தொண்டைக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு சின்ன பைப்பு மாதிரி இருக்கும். அது அடைஞ்சு போச்சுன்னா தான் நடுச்சவியில் தண்ணி கட்டும். அந்த தண்ணி கட்டும் போது நமக்கு காது வலிக்கும். ஆனால் அந்த நம்ம விட்டுட்டோம்னா அது காது வலிக்கு ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் என்னாகுன்னா அந்த தண்ணி அங்கேயே கட்டி கிடந்து சீடாக மாறி அந்த ஜவுல ஓட்டை போட்டு அது வெளியே வந்துடும். அப்போ அதில் துர்நாற்றம் ஏன் வருதுன்னா அந்த கிருமிகள் அதில் நிறைய பாக்டீரியா வந்துடுறது. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா நடுச்சவியில் கீ சைடில் ஒரு எலும்பு இருக்குது மாஸ்டாய்டு சொல்லிட்டு, அதுக்குள்ளே சீடு இருக்கும். அப்போ அந்த அந்த அறுவை சிகிச்சை பண்ணணும். அந்த சீடை எடுத்து போட்டுட்டு அந்த இந்த ஜவ்வில் வந்து ஓட்டை இருந்ததுன்னா அதை அடைக்க முடியும். இப்போல்லாம்
1: ஓகே ஓகே. ஓகே மேம், இப்போது நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். எனக்கு இப்போ பேசும்போது நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதாவது டக்குன்னு யாருக்காவது காதில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா உடனே பிரெயின் டெட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அது யோசிக்கிறப்போ நம்ம அந்த காதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ ஃபஸ்ட்டு காலர் ஒருத்தவங்க கேட்டாங்க, காதுலேருந்து அந்த குயின் சவுண்ட் வந்தால் ஏதோ ஒரு சவுண்டு வருதுன்னா அது ஏதோ ஒரு நோயாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இதுவே காற்று அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரலாம், காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், அமைதியான ஒரு சூழலில் இருக்கும்போது மட்டும் அந்த காற்று சத்தம் வரும், சத்தமாக இருக்கும்போது அந்த காற்று சத்தம் வராது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்?
0: அது வந்து ஆக்சுவலாக வந்து நடுச்செவியில் தான். அப்போ இந்த செவி வந்து வெளிச்செவி, நடுச்செவி, உள்ச்செவின்னு இருக்கு. ஸோ இந்த நடுச்செவியிலேக்கும் நடுச்செவிக்கும் நம்மளோட தொண்டை குழிக்கும் கனெக்ஷன் இருக்கு, சொன்னேன் இல்லையா? ஒரு சின்ன பைப்பு மாதிரி, பழுப்பு மாதிரி ஒன்று இருக்கு, யூஸ்டேஷன் டியூப் சொல்லுவாங்க. ஸோ இந்த நடுச்செவியில் ப்ரெஷர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த நடுச்செவியில் ப்ரெஷர் பேலன்ஸாக இருக்கணும்னா ஜவ்வு வந்து கரெக்டாக இருக்கணும், ஜவ்வில் ஓட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஜவ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு ஒரு காத்தடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கப்பட்டது.
1: ஸோ இது வந்து உடம்புல விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை உடம்புல ஏதாவது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கம்மியாக இருக்கிறதுனாலையும் சில பல காரணங்கள் வரலாமா காதில்?
0: இல்லை, அது வந்து மெயினாக என்னதுன்னா நமக்கு சின்ன குழந்தைங்களையோ பெரியவங்களுக்குமே இந்த டான்சில்ஸ் சொல்லுவாங்கள்ல, தொண்டை சதை, அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தால் நமக்கு இது மாதிரி நடுச்செவியில் பிரச்சனைகள் வரலாம். இந்த குறைபாடுன்னு சுகப்பட்டது என்னதுன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்க, அது மோஸ்ட்லி வைட்டமின் டி கம்மியாக இருந்ததுனா எதிர்ப்பு சக்தி வந்து சத்து வந்து கம்மியாக தான் உருவாகும். வைட்டமின் டி நல்லா இருந்ததுனா நமக்கு வந்து நம்மளுடைய உடலில் இந்த போராளிகள் இருக்காங்க அந்த எதிர்ப்பு சக்திக்கு ஒரு வைட்டமின் எதுனா வைட்டமின் டி தான். ஸோ வெயிலேருந்து அது கிடைக்கும், உங்களுக்கு தெரியும்ல, 11 to 3 வரைக்கும் நீங்கள் வெயில் நினைங்கன்னா வைட்டமின் டி கிடைக்கும்.
1: இப்போ அடிக்கிற வெயிலில் 11 to 3 எங்கே
0: இல்லை, ஃபுல்லாக நிற்க வேண்டாம், 20 நிமிஷம் கொஞ்சம் நிழல்ல நம்மளோட ஏதாவது உடல்ல கொஞ்சம் வெயில் படுற மாதிரி ஒரு 20 minutes ரொம்ப ஊக்கரமா இருக்கப்பட்ட அந்த வெயில நிக்க சொல்றல, நம்ம டீஹைட்ரேஷன் வந்துரும்ல, தண்ணி எல்லாம்
1: போயிடும். ஆனா காலை வெயில் சொல்றாங்களே, காலை வெயில நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்காது?
0: கிடைக்காது. ஆனால் 11 to 3 வரைக்கும் உள்ள அந்த வெயிலில் தான் அந்த கரெக்டான அல்ட்ரா வயலட் ரே கிடைக்கிறது. அது நம்மளோட தோலில் போட்டோடனே தான் நமக்கு தோலில் வந்து வைட்டமின் டி உருவாகிறதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது, அது வைட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகும். வைட்டமின் டி இருந்தால் தான் கால்சியமும் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லா பொருட்களும் உடலில் உருவாகணும்னா வைட்டமின் டி.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரமேஷ் பேசுறேன், சாலிகிராம் சென்னையில இருந்து.
1: ஓகே சார்,
2: சின்ன டவுட், பெஸ்டிங் சொல்றாங்க, அது எதனால வருது, அது ரெக்டிஃபை பண்ண முடியுமா எப்படி?
0: என்னது
1: சார், என்ன திருப்பி சொல்லுங்க?
0: வெர்டிகோ. வெர்டிகோ, சரி சரி.
2: அது எதனால வருது மேடம்? அது வந்து கியூரபிள்.
0: சரி சார், அது வெர்டிகோ வந்து நமக்கு வந்து வரப்பட்டது உள்ச்செவியில் தான், பிரச்சனை வரும்போது தான் அப்படி வரப்பட்டது. உள்ச்செவியில் நம்மளுக்கு உடலோட பேலன்ஸுக்குன்னு சொல்லி 3 கெனால் மாதிரி தண்ணீர் ஒப்பின கெனால் இருக்குது, சின்ன பைப் இருக்குது, அதில் தான் ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு வெர்டிகோ வரும் சார், தலை சுத்து வரும். அப்போ இப்போ என்னென்னா அது வந்து இப்போ அந்த அந்த பேலன்ஸை கீப்பப் பண்ணப்பட்ட அந்த பொருளுக்கு வந்து செமிசர்குலர் கெனால்ஸுக்கு சரியான இரத்த ஓட்டம் இல்லாட்டாலும் வெர்டிகோ வரும். ஸோ அது மாதிரி நம்மளோட தலைக்கு பிரெயினுக்கு இரத்த ஓட்டம் இல்லாட்டாலும் நமக்கு மயக்கம் வரும். ஸோ ஆனால் தலை சுத்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்

0: ஞா வரப்பட்டது உள்செவியும், அதே மாதிரி செரிபெல்லம் சொல்லி நம்மளோட சிறு மூளையிலையும் பிரச்சனை இருந்ததுனா நமக்கு பேலன்ஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி தலை சுத்து எல்லாமே வரும்.
1: ஓகே மேம், இப்போது நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தீங்க குழந்தைகளுக்கு வந்து, அதாவது குழந்தையிலேருந்தே காது கேட்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கற்றுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஏதோ சில பேருக்கு, சில குழந்தைகளுக்கு வந்து பாதி கேட்கலாம் பாதி கேட்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற டைம்லையும், இல்லை கேட்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து எந்த வயசில் நம்மளால் கண்டறிய முடியும்?
0: ஏர்லியஸ்ட் வந்து நம்ம இப்போ மூணு இப்போ பிறந்தோடனேயே செவித்திறன் இருக்கான்னு பார்த்துடுறாங்களே எல்லா ஆஸ்பத்திரியிலே ரொம்ப மஸ்ட்டு. ஓஏஇன்னு ஒரு சின்ன மிஷின் தான், குழந்தை தூங்கும்போது கால காதில் வச்சு உள்செவி சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஆனால் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக குழந்தைக்கு செவி கேட்குறதாங்கிறதுக்கு ஒரு வயசு ஆகும்போது இந்த தூங்கத்துக்கு மருந்து கொடுத்து பெரான் ஒன்று பண்ணுவாங்க, BERA, பிரெய்ன்ஸ்டெம் இவோக்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியோமெட்ரி சொல்லிட்டு, அது பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு செவித்திறன் குறைபாடு இருக்கான்னு. அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே கருவி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பிறந்தோடனே கண்டுபிடிச்சிட்டோம்னா பிறந்தோடனே எல்லாமே கொடுத்துடணும். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட நமக்கு இப்படி தசையெல்லாம் டெவலப் ஆகிறது இல்லை, மூணு மாதத்தில் கழுத்து நிற்கணும், அப்புறம் குழந்தை வந்து 8 மாதம் உட்காரணும், இல்லை 5 மாதத்தில் குப்புற விடும், அப்புறம் நீஞ்ச ஆரம்பிக்கும், அப்படியெல்லாம் இருக்குல்ல. அந்த இதுக்கெல்லாமே நம்மளோட சுற்றுப்புறத்தில் உள்ள சத்தத்தை குழந்தை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறது, அம்மா கூப்பிடுறது, அம்மா பேசுறது. அப்போ ஆனால் இந்த செவித்திறன் குறைபாடு இல்லாத குழந்தைங்களுக்கு இது ஒன்றுமே இல்லாத, காது வழியாக ஒரு இன்புட்டுமே இல்லை செவி வழியாக, அப்போ அவங்களோட எல்லா விதமான வளர்ச்சியுமே நின்று போயிடுறது. மெயினாக மொழி தான், அந்த மொழி, அப்புறம் இந்த தசைகள் அதுலேருந்து நடக்கணும் இல்லை குழந்தை, அப்போ அதுக்கு அதுக்கு நம்மளோட சுற்றுப்புறத்துலேருந்து உள்ள எல்லா இன்புட்டும் வேணும். அது இந்த நிறைய சவுண்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: பேசுறேம்மா.
1: எனக்கு
2: ஏஜ் வந்து 74 ஆகுது. எனக்கு ஒரு 4-5 வருஷமாவே ரொம்ப நேரம் நடந்தாலோ ஆர் நின்னாலோ காலில் ஒரு ஷிவரிங் மாதிரி வரும். அதுக்கு நான் இப்ப ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது காது காரணமா ஆர் பிரெயின் ஏதாவது ப்ராப்ளமா மேடம்?
0: பிரெயின் தான், அது நியூரோலஜிஸ்ட் தான் பார்க்கணும். டயபெட்டிஸ் இருக்கா பார்க்கணும், அப்புறம் வைட்டமின் B12 குறைவு இருக்கான்னு பார்க்கணும். நியூரோலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிடுவாங்க.
2: அவர்கிட்ட காமிச்சிட்டேம்மா, அவ வந்து ஒன்னும் அவ்வளவா இல்ல, விட்டமின் டேப்லெட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்கா.
0: அதுதான் ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் தண்ணிக்குள்ள நடந்தீங்கன்னா ஹைட்ரோதெரப்பி சொல்லுவாங்க, பிசியோதெரபிஸ்டை வச்சுட்டு ஏதாவது ஸ்விமிங் பூல் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கானா உங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தால் அது நடக்கலாம். கிராமத்துலலாம் இருக்காது, ஆனால் கூட நம்மளோட வயலுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வச்சு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சுட்டு நடந்தீங்கன்னா அந்த கால் நடுக்கம் போயிடும். நிறைய விட்டமின் சாப்பிடணும். நீங்கள் வெஜிடேரியனா? வெஜிடேரியன் எனக்கு தான் இப்படி வரும். அப்போ நிறைய மாத்திரை தான் போடணும். அப்புறம் இந்த கோதுமை தவிடு இல்லாமல் நம்ம அதெல்லாம் சலிக்கக்கூடாது, கோதுமை எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் சோப்பு காரா ரைஸ் வச்சு சாப்பிடலாம் மேடம், அதில் நல்லா கிடைக்கும் இதெல்லாம். பிகே நமக்கு ஒன்றுமே வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப கம்மி தான் மேடம். இன்ஜெக்ஷன் போட்டுங்க மேடம்.
1: பேசும்போது வந்துட்டு இப்போ இந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு ஏன் வந்து காலில் பிரச்சனை வருது, காது வரைக்கும் ரிலேட் பண்ணிக்கிறாங்க மேம், எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது.
0: இல்லை அது வந்து இப்போ தலை சுற்றிதான் நடக்க முடியாது இல்லை நமக்கு. அவங்க ரொம்ப கரெக்டாக கேட்டாங்க, ஏன்னா நம்மளோட உடல் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது காதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. காது கண்ணும் செருமூளையும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், காலை தூக்கி வைக்கணும், அது மாதிரி வேணும்னா இந்த தசைகளை அசைக்கணும்னா அந்த செருமூளை வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். காதுலேருந்து அந்த உள்செவியில் இருக்கப்பட்ட அந்த நான் சொன்னேன்ல 3 தண்ணி ரொப்பின கனால் மாதிரி இருக்கும்னு சொல்லி, அது சரியாக வேலை செய்யணுமா? ஆனால் வயசானவங்களுக்கு அது வேலை செய்ய கம்மியாக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க இந்த காதும் காலும் கனெக்டட் தான், அவங்க சொல்றதுக்கு ரொம்ப கரெக்ட்.
1: அது அவங்க வந்து ரொம்ப எந்தவா பேசுறாங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப நல்லா தான் நடந்துட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் சரி ஏதோ ஒரு

0: இருபது வயசு எனக்கு 74 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவங்க எந்தவோ நான் ஏன் நடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்க
1: நடக்கணும். இல்லாட்டி கஷ்டம் இல்ல, இன்னொருத்தருக்கு கஷ்டமே கொடுக்க கூடாது இல்ல லைஃப்ல.
0: சோ நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம திருப்பியும் தொடரலாம். சோ நேயர்களே, நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4 கூடவே 0-4-4 போட மறந்துடாதீங்க. தொடர்ந்து பேசலாம்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: அமைத்துள்ளது.
1: நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எல்லாமே தோளு.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
2: மூணு மணி 36 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ மற்றும் டாக்டர் விஜயலட்சுமி அவர்களும் இணைந்திருக்காங்க. ஸோ நம்ம சண்டே அன்னைக்கு அனுசரிக்க போகிற தினம், அன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இல்லாததுனால நம்ம இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக காது கேளாதோர் தினத்தை ஒட்டி பல்வகை உடல் குறைபாடு உடையோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தோட முன்னாள் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் விஜயலட்சுமி அவர்கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை பற்றி நிறைய கேள்விகள் டவுட்ஸ் இருக்கவங்க வந்து நீங்கள் உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-600-3 மற்றும் 298-5-2-0-5-5-4 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
2: நான் பேசலாம் மேம், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் வள்ளி, நான் சென்னையிலேருந்து போடுறேன்.
2: ஓகே மேம்.
3: ஆக்சுவலாக என்னோடய மதர்லாக்கு வந்து இயரில் ஓட்டம் இருக்குது மேடம். ஆக்சுவலாக உங்களுக்கு சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்து காது கேட்காம போயிடுச்சு லெஃப்ட் இயர். இப்போ உங்களுக்கு 80 இயர்ஸ். அது இப்போ ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் பண்ணலான்றாங்க, இன்னொரு டாக்டரோட கன்சல்டேஷன் போனப்போ 80 இயர்ஸ்க்கு மேலேனா வேண்டாமா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணணும் மேடம்?
4: ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கணும்னா அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஹியரிங் எய்டு இருக்குது, கண்டக்ஷன் ஹியரிங் எய்டு சொல்லி, அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக. ஏன்னா ஓட்ட ஜவ்வில் ஓட்ட இருக்கிறவங்களுக்கு தனி முறையான ஒரு ஹியரிங் எய்டு இருக்குது, ஒரு கருவி இருக்குது, அதை வச்சு வேணா நீங்க ட்ரை பண்ணலாமே.
3: ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு ரைட் இயர் வந்து நல்லா கேக்குது மேடம். உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம் என்னன்னா எஃப்னா டிஸ்சார்ஜ் இருக்கு.
4: ஓ, டிஸ்சார்ஜ் இருக்கனா கண்டிப்பா நீங்க ஆபரேஷன் பண்றது தான் நல்லது. ஏனா அந்த சீடு உள்ள இருந்தானே அது மூளைக்குள்ள போய்டும் இல்லையா?
3: ம்,
4: மூளைக்குள்ள போனா அப்புறம் மூளை காய்ச்சல் வரலாம்.
3: ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் சுகர் பிபி இருக்கு, அதனால வந்து அதனால தான் யோசிக்கிறோம்.
4: ஓ சரி. அது கார்டியாலஜிஸ்ட் ஒரு அவங்க வந்து பண்ணிக்கலாம் சொன்னால் பண்ணிக்கலாமே மேடம்?

0: ఓకే ఓకే మేడం.
1: ఓకే థ్యాంక్ యూ మ్యామ్.
0: థ్యాంక్ యూ.
1: ஓகே மேம். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ நான் வந்து என்ன படித்தேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்க பர்சன்ஸை வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் ஈஸியாக நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்கள க்யூர் பண்ணுறதுல சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
2: இது வந்து முட்டுக்காடில் இருக்குது இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ்னு. ஸோ 2005 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழ் தான் இது வேலை வந்திருக்கு செயல்படுறது. ஸோ இங்கே வந்துட்டு எப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு ஏழைமை இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு டாக்டர் பார்ப்பாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்காலஜி, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பிஹேவியர் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரே இடத்துல எல்லா விதமான தெரப்பிகளும் எஜுகேஷனும் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செவித்திறன் குறைபாடு உள்ள ஒரு குழந்தை அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டிக்காக உள்ளது. ஸோ நான் வந்து இங்கே 2005 இருக்கேன். எப்படின்னா, நான் வந்து என்னோடய பையன் வந்து பிறவியிலே செவித்திறன் குறைபாடோடு பிறந்தான்.
1: ஓகே.
2: அப்போ அவனுக்கு வந்துட்டு அவனை நான் கிளார்க் ஸ்கூல் ஃபார் த டெஃப் சொல்லி இங்கே உள்ள சென்னையில் மயிலாப்பூர் உள்ள ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சது, அவங்க சொன்னாங்க நீங்கள் டாக்டராக இருக்கீங்களே இங்கே டாக்டராக சேருங்க சொன்னாங்க. ஸோ நான் அங்கே செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு நான் டாக்டராக அங்கே வேலை பார்க்கும்போது, அங்கே இருக்கிற டைரக்டர் டாக்டர் லீலாபதி பாட்டிருக்கும், பிரின்சிபல் வந்து தீப்தி கண்ணாடு அவங்கள, அப்புறம் வைஸ் பிரின்சிபல் விமலா சொல்லிட்டு, ஸோ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நீங்கள் வந்து இந்த எல்லா டிசபிலிட்டியும் பற்றி படிக்கத்தான் வேணும், எஸ்பெஷலி உங்களோட குழந்தை ஹியரிங் இம்பேர்டானதுனால நீங்கள் இதை பற்றி கற்றுங்க சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் அனுப்புவாங்க. அப்படி என்ன வந்து அனைத்து ஊனங்களுக்கு வேண்டி நெதர்லாண்ட்ஸ்லேயும் லண்டன்லேயும் படிக்க வச்சாங்க. அங்கே ஸ்கூல்லையும் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் எல்லாம் போய் எந்தெல்லாம் விதத்தில் டிசபிள் இருந்தால் வெளிநாட்டில் அதை எப்படி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு நான் அங்கே 14 வேலை பார்க்கும்போது தான் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் உருவாச்சு. ஸோ அப்போ நான் இதை அப்ளை பண்ணேன். ஏன்னா இந்த அவங்க அட்வர்டைஸ் பண்ணும்போது டாக்டருக்கு வந்து 10 அனைத்து ஊனம் உள்ள குழந்தைங்களுக்கு கூட வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னோடனே அதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இந்த 21 வகையான ஊனம் உள்ள குழந்தைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதும் எனக்கு வந்து அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே நிறைய சீக்கிரம் நல்லா வேலை செய்ய முடிஞ்சது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு அங்கே அலிம்கோன்னு ஒன்று இருக்குது, அந்த இதில் வந்து ஹியரிங் எய்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்க பிலோ பாவர்ட்டி லைனாக இருக்கணும், வருமான சான்றல் வேணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த செவித்திறன் எவ்வளோ இருக்குதுன்னு உள்ளது வேணும், 40% ஊனம் இருக்கணும், 40% டிசபிலிட்டி இருந்தால் தான் அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் அப்படி நீங்கள் கொடுத்தாச்சுன்னா அவங்க கல்வி வச்சாச்சுன்னா உடனே பேசுவாங்கன்னு கிடையாது. ஸோ அங்கே ஸ்பீச் தெரப்பி யூனிட் இருக்குது, அதுக்கு அவங்க வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க, குரூப்பாக கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்கூல் அங்கே உள்ளவே மாடல் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆனால் ஒன்றே ஒன்றுனா எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு சிங்கிள் ஊனம் உள்ளவங்களை, ஒரே ஒரு ஏழாய்மை உள்ளவங்களை நம்ம வேறு இடத்துக்கு தான், ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் சொல்லிவிடுவோம், இல்லைனா வேறு நிறைய என்ஜிஓஸ் இருக்குது அங்கே தான் சொல்லிவிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமைங்கப்பட்டது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, 21 விதமான ஊனம் இருக்குது. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ஹியரிங் இம்பேர்டுங்கும் போது அந்த அவங்களோட உரிமையை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போ அவங்க பேசும்போது நம்மளாம் ஒரு தாழ்மையாக பேசுவோம் இல்லை, ஒரு இனிமையாக பேசுவோம்னு வச்சுங்களேன். ராஜஸ்ரீ, நீங்கள் பேசுகிறது எவ்வளோ அழகாக இருக்குது, அதனால தானே நீங்கள் டிஜேயாக இருக்கீங்க. ஆர்ஜே சாரி, நாட் டிஜே, சாரி, ஆர்ஜேயாக இருக்கிறது அதனால தான். ஸோ என்னென்னா அந்த இந்த காது செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி தாழ்மையாக அந்த சுரத்தை கீழே கொண்டு வரணும், எப்படி வந்து சத்தமாக பேசணும், அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், சத்தமாக சொல்லணும். இன்னொருத்தருக்கு கேட்கறது இனிமையா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாஸ்கிட்ட பேசும்போதானாலும், கீழே நமக்கு கீழே பணி எடுக்கிறவங்களுக்கு பேசும்போதும் ஒரே வாய்ஸ் தான் வரும். ஸோ அதை வந்து நிறைய மிஸ்டேக் ஆகும். இப்போ வேலை வாய்ப்பு செய்கிற கொடுக்குற இடத்துல நீங்கள் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு புரியாது, ஏன் இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாங்க, நீங்கள் எங்கிட்ட கோபமாக இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டு கத்துறீங்களே அப்படி கேட்குறாங்க.
1: ஓகே.
2: அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இப்போ மிஷின்லாம் உள்ள இடத்துல வேலை செய்தாங்கன்னா மிஷினில்

0: வந்து சவுண்டு வந்து ஆனால் கேட்காது. அப்போ காதை திருப்பி திருப்பி பார்த்து தான் அவங்க வந்து எந்த மிஷின் லைட்டு போடும்ல ஆன் ஆஃபுக்கெல்லாம். சரி, அப்போ இவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட முகபாவனத்தை நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மளோட உதட அசைவை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு, நீங்கள் ஒரு நாள் வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தமாக வரீங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, உங்களுக்கு நீங்கள் உங்களோட முகம் வந்து சேடாக இருக்குது, ஃபேஸ் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆகுன்னா இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இவங்களுக்கு நம்மள்ட்ட தான் ஏதோ பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்மள தான் ஏதோ பிரச்சனை. அப்போ போய் கேட்பாங்க என்னதுனால எங்கள்கிட்ட பேச, அவங்க பேசாமல் இருக்காங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து எதனால எங்கள்கிட்ட பேசலை, எங்கள்கிட்ட கோவமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் எப்படி இருக்காங்க, ஏதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அப்போ இப்படியெல்லாம் ஏன் கேட்பாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், இப்போ ஒரு செவித்திறன் குறைபாடு உள்ளவங்க நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப டிபெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லுவாங்க. விஷுவல் இம்பேர்டும் அப்படித்தான், ஏன்னா அவங்களுக்கு வெளியில் உள்ளவங்களோட ஃபேஸ் எப்படி போகுது தெரியாதுல்ல. ஸோ அந்த இன்னொருத்தர் வந்து நம்ம வேதனைக்கப்படக்கூடாது சொல்லது அந்த இது புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு நன்றியோட பேசணும், ஒரு கிராட்டிடியூட். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு கிராட்டிடியூட் என்னோட மனசில் இருக்கு இல்லையா ராஜஸ்ரீ, என்னோட ஃபேஸ்லேயும் உங்களுக்கு தெரியுது. அப்போ நான் வந்து அது பேசும்போது ரொம்ப சி, நம்ம வந்து ஒரு ஆல் இந்தியா ரேடியோவில் நம்ம பேசுகிறோம், அப்போ நம்ம வந்து ஒரு இனிமையாக பேசணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நினைப்பும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம்னு உள்ள இமேஜினேஷனும், இவங்க சிரிக்கிறது வந்து நம்மளை பற்றி தான் சொல்லி சிரிக்கிறாங்கன்னு ஒரு டவுட்டு, அதே மாதிரி சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் புரியாது, எழுதி கொடுத்தா தான் புரியும். ஒரு சில டைமில் ஒரே வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கலாம், அப்படி வரும்போது அவங்க அந்த மீனிங்கை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் பையனோட 8ஆம் கிளாஸில் ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இருந்தது, அவங்க வந்து ஒரு மாறுவேட போட்டி, எல்லாரும் வந்து இந்த ஒரு ஆக்டர் மாதிரி மாறுவேட போட்டு வரணும், ஆனால் எல்லாருமே வராங்க, அப்புறம் நிஜமான ஆக்டரும் அங்கே வராங்க. வந்தோடனே என்னாச்சுன்னா இந்த பிரைஸ் வின்னர்ல அவர் நினைச்சுக்கிறாரு அவருக்கு கிடைக்கும் சொல்லி நினைச்சுக்கிறாரு, ஏன்னா அவருக்கு கிடைக்கல. ஆனா அதனால அந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டாங்கன்னா, ஹூ காட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஹூ காட், வாட் அபவுட் த ஒரிஜினல் பர்சன், ஒரிஜினல் ஆக்டர். ஸோ இவங்களுக்கு ஒரிஜினல் செராக்ஸ் எல்லாம் சொன்னா தெரியாது.
1: ஓகே,
0: ஸோ அவங்க எழுதல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்கெச் த கேரக்டர் ஆஃப் புத்தான்னு ஒரு க்வெஸ்சன், அதில் என்ன எழுத வேண்டியது, என்னது புத்தாவின், புத்தாவோட கேரக்டர், அதை வந்து விவரின்னு சொல்லியிருக்கு. ஸ்கெட்சுங்கப்பட்ட மீனிங் அதுதான். அப்போ ஸ்கெட்சுக்கு இன்னொரு மீனிங் என்னது, வரையிறது. அப்போ புத்தாவை வரைஞ்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு வார்த்தைக்கு உள்ள வித பலவிதமான மீனிங்ஸு, அவங்க முகபாவனைகள், இதெல்லாம் ஆக்சுவலி வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் எதுக்கு போனாலும் அவங்களால பிடிச்சி நிற்க முடியலை, வேலையிலேருந்து எடுத்துடுறாங்க.
1: ஓகே,
0: ரொம்ப கஷ்டமான அனுபவங்கள் தான். எல்லாருமே படித்து முன்னுக்கு வந்துடுறாங்க, ஏன்னா படிப்புக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, 1% வேலைக்கு ஒதுக்கீடல் இருக்குது. ஆனால் அதை டெஃப்னா யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு டிசபிலிட்டி ஆனாலுமே யாருமே இந்த சமூகம் வந்து அவங்கள ஒதுக்கத்தான் செய்யறது. நம்ம இல்லை இல்லை நம்ம முன்னேறிட்டோம்னு நினைக்கிறோம், பட் வந்து ஒதுக்கீடல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்னோட ஹியரிங் இம்பேர்ட் மட்டும் இல்லை, செவித்திறன் குறைபாடு மட்டும் இல்லை, எந்த ஒரு வீட்டில் போனாலும் பேரண்ட்ஸுக்கு ஃபீல் பண்ணுறது, நம்மளுக்கு அப்புறம் யார், நம்ம குழந்தை எப்படி தனியாகி போச்சு, நம்ம குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே
1: குறைபாடு வரும் அப்படிங்கறது இருக்குல்ல. சோ அது எந்த அளவுக்கு ஒரு பர்சனை வந்து ரொம்ப நேரம் கேட்டாங்கன்னா பாதிக்கும் மேம்.
0: அது வந்து ஆக்சுவலி ஹை சவுண்ட், இப்ப ரொம்ப ஹை சவுண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப லிமிடெட் டைம்ல பட்டாசு இருக்குல்ல, அந்த 1000 வாலா 2000 போடுறாங்கல்ல, அது கண்டிப்பா ஒரு சின்ன குழந்தையோட இயர் ட்ரம் உடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி ஒரு சில இடங்கள் தேஞ்சு போகலாம், ஆனா டோட்டலா டெஃப் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நிறைய

0: நேரம் எவ்வளவு நேரம் கேக்குறோம், டெய்லி நம்ம ஹெட்செட் போட்டே தான் இருக்கோம் அப்படின்னாலும் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டா தான் இருக்கு.
0: ஓகே,
1: நீங்க வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டா தான் இருக்கு. ஆனா ஒரு இடத்த நிறைய தரம் யூஸ் பண்ணினோம்னா நம்மளோட உள்செவியில காக்லியாங்கப்பட்டது அந்த ஒரு உறுப்பு தான் நம்மளுக்கு செவி திறனை தருது. அந்த இடத்த நம்ம ரொம்ப யூஸ் பண்ணணும். ஒரு ரெக்கார்ட் பிளேயரை எப்படி யூஸ் பண்ணலாம், தேஞ்சு போயிடுமோ அது. ஆனா வருஷம் எடுக்கும், ரொம்ப வருஷம் எடுக்கும்.
0: சோ அப்ப இந்த மாதிரி நம்ம இப்ப நீங்க சொல்லும் போது நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா உடனே பிரச்சனை இல்ல, ஆனா சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு
1: இருக்குன்னா எனக்கு வர வாய்ப்பு இல்ல.
0: மேம் நான் என்ன க்வெஸ்சன் கேக்குறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஹெட்செட் பயன்படுத்திட்டே இருப்பாங்க.
1: இப்ப
0: நார்மலா ஹெட்செட் யூஸ் குறைவா பயன்படுத்துறவங்களுக்கும் அதிகமா பயன்படுத்துறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல.
1: ஏன்னா
0: ஹை சவுண்ட் கேட்பாங்க, பக்கத்துலதான் இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கே அந்த சத்தம்
1: கேட்கும்.
0: இதுல காதுல பிரச்சனை வரும் தானே கண்டிப்பா?
1: ஆமா ஆமா,
0: அதான்
1: பட் வந்து அது ரொம்ப வந்து அதுக்கெல்லாம் நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல நமக்கு.
0: அதெல்லாம்
1: இடையில நம்ம கொஞ்சமாவது ஒரு
0: ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்,
1: 2 seconds ஆவது எடுத்து மாத்தி வச்சு வெளியில போய்தான் வேணும். அப்படி முடியாதவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இப்படி ஹெட்செட் யூஸ் பண்ணதுனால டெஃப் ஆன ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்றவங்க யாரையுமே நான் பாக்கல ராஜஸ்ரீ.
0: யாரும் அப்படி ஆகல, பொதுவா நான் கேக்குறேன். ஏன்னா எல்லாருமே ஹெட்செட் யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்ப நீங்க ஐடில பாத்தீங்கன்னா அதே தானே இல்ல, ஹெட்ஏக் வருது கண்டிப்பா, தலைவலி வருது. ஆனா வந்து ஒரு செவித்திறன் போனவங்களை யாருமே இது வரைக்கும் நான் பார்க்கல மேடம். இப்ப 34 years இந்த மறுவாழ்வில் நான் இருக்கேன், ரீஹாபிலிட்டேஷன்ல. இப்படி ஒரு காஸ்ட் சொல்லிட்டு யாருமே வரல.
0: சூப்பர் மேம். ஓகே ஓகே மேம், இன்னொன்னு, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ வயசானவங்களே வந்துட்டு அந்த காதுல காது கேட்கல அப்படின்னா அந்த மிஷின் மாட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கோஜப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா? ஏன்னா நான் கேட்டிருக்கேன், எங்க வீட்டில் வயசானவங்க இல்லை நான் பாக்குறவங்க வந்து காது கேட்கலன்னா அந்த மிஷின் வாங்கி மாட்டிக்கிட்டா அவங்க ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கா?
1: இல்லை, ஆக்சுவலி வந்து டெஃபா பிறந்தவங்களுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே,
1: ஆனா என்னோட பையன் வந்து சின்னதுலேயே நான் ட்ரெயின் பண்ணனால அது இல்லாட்டா முடியாதுன்னு தெரியும். ஆனா என்ன ஆகுதுன்னா நிறைய டெஃப் கல்ச்சர் என்னதுன்னா அவங்களுக்கு மிஷினும் வேண்டாம், காக்லியர் இம்ப்ளான்டும் வேண்டாம்.
0: ஓகே,
1: அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்லயே அவங்க பேசுவாங்க, அது அவங்களோட உரிமை.
0: அதான் சோ ஆக்சுவலி அது வந்து டெஃப் பீப்பிள் வந்து சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க, அதனால அது அவங்களோட உரிமை.
1: அதான் சமூகம் வந்து கத்துக்கணுமே.
0: கண்டிப்பாக. நான் என்ன கேக்குறேன்னா, வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேம், இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ன சொல்ற ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னா அது சில பேர் மறுக்கிறாங்க. அப்படி ஏதாவது பேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்காங்க?
1: வந்திருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இப்பெல்லாம் காதுக்குள்ள வைக்கிற மாதிரி
0: கிடைக்கிறது
1: கிடைக்கிறது. ஆனா எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகணும்னு இல்ல, ஒரு சிலருக்கு அது மேட்ச் ஆகும்.
0: அதேதான் மேம், அதேதான் நான் கேட்டேன். ஓகே மேம், சோ இப்போ இன்னைக்கு இந்த நாள் வந்து ரொம்ப நரம்புகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம் அப்படி நீங்க பொதுவா மக்களுக்கு அறிவுரை கொடுக்கறீங்கன்னா என்ன சொல்வீங்க?
1: ரொம்ப இப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆப்போஸ் பண்றது என்னதுன்னா இந்த கிராக்கர்ஸ் போடுறவங்க, அது பக்கத்தில் போய் இப்போ 1000 வரும், 1 lakh நிறைய காசு இருக்குது சொல்லி காட்டுறதுக்கே ஆளுங்க போடுவாங்கல்ல. அவன் ஏன் இறந்து போனாலும் போடுறாங்க, கல்யாணம் ஆனாலும் போடுறாங்க. ஸோ ரொம்ப லாங் ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு அது ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி தான் இந்த பிராய்லர், பெரிய பாய்லர்லாம் வேலை செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரி, இந்த ரயில்வே கோச்சஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியில் நிறைய பேருக்கு இந்த சவுண்டுனால டேமேஜ் வருது. ஸோ ரொம்ப ஹை வால்யூம். இப்போ என்ன ஆகுனா, இப்போ ஒரு கல்யாணம் ஆனாலும் இல்லாட்டா ஒரு டிஜே போடுறீங்கன்னா இந்த கதவெல்லாம் ரொம்ப அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி போடுறாங்க. அப்போ இதயத்துக்கும் அது கெடுதல், காதுக்கும் கெடுதல். அப்போ காது கண்டிப்பாக அப்படி நிறைய எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் சடனாக கூட ஒரு டேமேஜ் வரலாம்.
0: ஓகே,
1: ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து ஆனால் சடனாக ஒரு பிரச்சனை வரலாம்.
0: ஓகே,
1: ஸோ இப்போ இதே மாதிரி ரொம்ப ஹை சவுண்டு கிட்டக்கு போய் இருக்காதீங்க, எப்படியாவது வால்யூம் கம்மி பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கண்டிப்பாக வால்யூம் கம்மி பண்ண தான் வேணும்.
0: ஓகே மேம், ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸும் அதில் முக்கியமாக காது பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம் மேம். இன்னைக்கு எங்கள் நிலையத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நேர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
1: தேங்க்யூ ராஜஸ்ரீ, தேங்க்யூ ஆல் இண்டியா ரேடியோ, மிஸ்டர் பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் த ப்ரோக்ராம்.
0: தேங்க்யூ மேம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து சித்ரா அவர்களோட குரலில் பாவஜியோட வரிகளில்

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 25 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மணி 4 நிமிடம் ஆக போகிற இந்த நேரத்தில் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலர்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரொம்ப புதுமையான கேம்லாம் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் சேலஞ்சிங்காக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம். என்ன அது என்ன நீ புதுசாக இல்லை ஆனால் சேலஞ்சிங்காக மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாட்டில் இருக்க மிடில் லைனை நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா, நீங்கள் கேட்குற பாடம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எதிர்பார்க்குற வருஷத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் லைன்ஸ் சொல்லிட்டேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுங்கிற வச்சுக்காங்களேன், நீங்கள் தான் வேற மாதிரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் முதல் காலர் யார் அப்படின்னு பார்த்துட்றாங்கன்னா, எடுத்தோன்னா வந்து என்ன கேம் அப்படின்னு கேட்பாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: விவிஎஸ் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? என்ன வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது தர நீங்க சொல்லுங்க. என்ன வருஷம் உங்களுக்கு கேக்கலாம்?
1: வருஷமா?
0: ஆமா.
1: கமலஹாசன்
0: சார் இருந்தாரு.
1: பாருங்க.
0: தவறோ சரியோ விதி இதுதான், சரிதான் சரிதான் வழக்கு எதுக்கு, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. 1985 வந்த படம் இது. படத்துல வந்த பாட்டு.
1: படம் வந்து ஆண் பாவம்.
0: சூப்பர் சார்.
1: படம் வந்து குயிலே குயிலே.
0: அடடா, கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர் சார். நீங்களும் என்கூட விளையாண்டு நினைச்சிங்கன்னா 2902 5038 0508 மற்றும் 2952 5544 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0404 போட மறந்துடாதீங்க. ஸோ அது என்னென்னா, ரொம்ப ஈஸியான கேம், பட் நான் தான் கஷ்டமாக கேட்பேன் அப்படின்றத வந்து அவர் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சும்மா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், உங்களுக்கான பாடல் சொல்லிடலாமா?
2: ஈஸியா தானே மேம் வச்சிருக்கீங்க?
0: ஈஸியா தானே. ஈஸியா
2: கேக்குறீங்க. நீங்க கொஞ்சம் லேட்டஸ்டா கொடுங்களேன்.
0: லேட்டஸ்டா? உங்களுக்கு லேட்டஸ்டா கேக்குறீங்களா நீங்க?
2: 2000 2010 அது மாதிரி.
0: 2000 2010 இல்ல,
2: அது மாதிரி ஏதாவது.
0: அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்களா? நீங்க வந்து இந்த
2: ஃபிங்க ஒன்னு அப்படியே எடுத்துடுங்க பாப்போம்.
0: உங்களுக்காகவே 2010ன்னுங்கறத விட நீங்க 1996 போவோமா நம்ம? அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது. நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது.
2: எதது க்ளூ மேம்?
0: க்ளூ தான் வந்து இந்த படம் 1998 வந்துச்சு.
2: ஏ, 98?
0: ஆமா.
2: காதலர் தினமா மேம்?

0: இல்லை இல்லை இல்லை, அப்படியே நாளும் நீங்கள் படத்தை சொல்லிட்டீங்கன்னா பாட்டு சொல்லணும்ல.
1: ஆமா இல்ல அதான் கேக்குறேன், ஃபர்ஸ்ட் அது கரெக்டா.
0: ஓகே, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து ஹீரோ.
1: பிரசாந்த் அவர்கள்
0: ஹீரோ? ஆமா.
1: ஐயோ
0: வந்து சொன்னீங்க,
1: இது தானே ஜீன்ஸ் தானே?
0: ஆமா ஜீன்ஸ் தான், கரெக்டா சொல்றீங்க. பட் என்ன பாட்டு?
1: ஐயோ கடல் கடல் இது நதியின் நதியின் கடைசியில் இதா பூவுக்கள் ஒளிந்து
0: இருக்குமாடா? ஐயோ இல்ல மேம், கண்டுகொண்டேன் திரைப்படத்துல வர படம். நானே தப்பா சொல்லனால நான் படம் பேர் சொல்லிடுறேன். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல வர பாடல் இது.
1: காதல் முகம் கண்டுகொண்டேன்
0: பாடுங்க.
1: நதியின் தேடல் கடைசியில் கடன் காண்பது அப்படியே அந்த வரும் மேம்
0: வருவான். ஓகே
1: கன்ஃபார்ம்.
0: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.
1: நீங்க க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வச்சுட்டீங்க.
0: ஆமாம், தேங்க்யூ
1: தேங்க்யூ, பை மேம் பை.
0: ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து வேறொரு பாட்டை நினச்சி இந்த பாட்டை சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நானே. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. ஓகே அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: ஸோ பின்னாடி அந்த வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்க முடியுமா லைட்டாக? சொல்லுங்க யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பல்லாவரம் பொம்மல் காமராஜபுரத்துலேருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், ஓகே சார். உங்களுக்கானது சொல்லிடுவோமா?
2: நன்றி
0: சார. என்ன நானும் நினைச்சேன்னா சேரிடவா கஷ்டமா கேப்போம்னு பார்த்தா நான் ரொம்ப ஈஸியா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உடனே நான் மாத்திரை இதை நான் வந்து யாரும் ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகே ஃபைன், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடரலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: காந்த கண்ணகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: எஸ்.எம்.104 இங்க எல்லாமே டூல்.
1: ரெயின்போ கேக்கலையா?
2: நேரம் 4:16 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் அது வந்து டஃப்பான கேமு இல்லட்டா ஈஸியான கேம் தான். அதாவது நான் வந்து நான் லைன் சொல்ல போகிறேன், பாட்டிலேருந்து மிடலில் நீங்கள் அது என்ன பாட்டுனு கண்டுபிடிக்க போறீங்க, படம் எல்லாமே சொல்ல போறீங்க, தெரியலனா க்ளூ நான் கொடுக்க போகிறேன். இதுதான் கேம். ஸோ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ சார், வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். ஆமாம், வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் முத்தாலம் கே சுப்ரமணியன்.
2: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன்
2: மேடம். மயிலாடுதுறையா நீங்க?
3: மயிலாடுதுறை முத்தாலம்.
2: ஓகே,
3: மயிலாடுதுறை பக்கத்துல.
2: ஓகே சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கான வந்து வார்த்தை கேட்டுருவோமா சார்? வார்த்தை இல்ல, உங்களுக்கான லைன் சொல்லிடலாமா? ஈஸியா
3: கேட்கலாம்.
2: பாடல் பாடல் எஸ்
3: முழுசா வர மாட்டேங்குதா.
2: இந்த படம் வந்து 1967 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இருக்கப்பா
3: 1967.
2: நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். ஓகே, அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
2: வித்யா ரவி மேம், எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எந்த ஊர் சொன்னீங்க?
4: பெரும்பாக்கம்
2: சென்னை. ஓகே ஓகே மேம். சார் இதே தான் உங்களுக்கு கல்யாணம் பேசி கண்டாங்க.

0: இச்சேல தந்தாதான் என்ன மாட்டே நான் சொல்வேன்.
1: ரீசன்ட் மூவியா மேடம் அது?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, 1967.
1: அவ்வளோ இது தெரியாது.
0: அவ்வளோ இது தெரியாதா? சார், அப்போ உங்களுக்கு நான் ஈஸியாக கேட்கட்டுமா?
1: ஆ ஓகே
0: ஓகே, உங்களுக்காக பாருங்க, இது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றையும் நிறுத்தியும் கேட்டேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றையும் நிறுத்தி கேட்டேன். டபுள் ரெண்டு ரெண்டு தடவை வரும். சரி விட்றேன். வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. ஓகே, வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை.
1: தெரியல மேடம்.
0: ஓகே, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி.
1: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், நான் அடையாறுலேருந்து பிரியா விஜயகுமார் பேசுகிறேன். பழைய பாட்டு கேட்டீங்கல்ல, கண்டான் கல்யாணம் பேசி கண்டான் இசையில கண்டாதான் என்ன மாட்டே நான் சொல்வேன். புதுமஞ்சள் கூட்டி பொன்னேடை இட்டது. அன்னைக்கு படத்துல மச்சானப்பா திங்களா, அந்த பாட்டு இளையராஜா சார் முதல் முதல் இசையமைத்த படம்.
0: ஓ சூப்பர் மேம், சூப்பர். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி நன்றி.
0: பிரியா விஜயகுமார் வந்து ரொம்ப அழகாக டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி என் கூட கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-3-8 மற்றும் 299-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், லைன் கட்சி சந்தோஷத்தில் இருக்க முடியாது. பார்த்திபன் மேடம்.
0: நானும் சந்தோஷத்தில் இருக்கு, நீங்கள் பேசுறீங்க. பார்த்திபன் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: கோலமேடு.
0: சரி ஓகே. கண்ணை கொஞ்சம் திறந்தேன், கண்களுக்குள் விழுந்தாய், எனது விழிகளை மூடிக்கொண்டேன், சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சிறையெடுத்தேன்.
3: சின்னஞ்சிறு கிளி அந்த படம்
0: இல்ல இல்ல, இது வந்து 1996 ரிலீஸ் ஆன படம். பிரபுதேவா, ஷில்பா ஷெட்டி. ஏன்னா நீங்க வந்து 80 கேட்டீங்கல்ல, அதனால ஒரு 16 வருஷம் நான் தள்ளி வந்துட்டேன்றதுனால உங்களுக்கு இந்த க்ளூ எல்லாம் குடுக்கறேன் நானு.
3: அப்ப மிஸ்டர் ரோமியோவா?
0: இப்படி பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு தான் தெரியல.
0: இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க சார், சூப்பர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: தேங்க்யூ.
0: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
4: இன்னொரு
0: பாட்டு கேப்பேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், வான் வெளியை கேட்டேன், விடையே இல்லை. இறுதியில் உன்னை கேட்டேன், இருதய பூவில் கேட்டேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றையும் நிறுத்தியும் கேட்டேன், வான் வெளியை கேட்டேன், விடையே இல்லை. இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன்.
4: இதுல
0: வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டை வந்து சித்ரா மேம் பாடினாங்க. இந்த

0: படத்தில் நிறைய நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க.
1: கண்ணாமூச்சி ஏனடா கண்ணா, என் கண்ணாடி பொருள் போலடா அந்த பாட்டு.
0: அதே பாட்டு இந்த பாட்டு நீங்க வந்து சொன்னதுனால இந்த பாட்டு உங்களுக்கு இந்த நான் ப்ளே பண்றேன். ஓகே, தேங்க் யூ சோ மச்.
1: நீங்க கண்டுபிடிக்கலாம், நீங்க கண்டுபிடிக்க வைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு பழைய பாட்டு சொல்லிட்டு 64 சொல்றீங்க, அணக்கில் வந்து 64 ரிலீஸ் ஆகல, அது 74 கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கும்.
0: 67 சொன்னேன் சார் நானு.
1: 67 ரிலீஸ் ஆயிருக்காதுங்களா அந்த படம் ஆக்சுவலி?
0: ஓகே, நம்ம செக் பண்ணிடுவோம். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன். ஓகே, தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ.

நேரம் 4:29 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில மம்பட்டியா படத்துல இருந்து மலையூர் நாட்டாம சாங் சூப்பர்வா கேட்டு முடிச்சோம். இந்த பாடல தமன், ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி மற்றும் ரீட்டா அவர்களோட குரல்ல, நா முத்துக்குமாரோட வரிகள்ல, தமனோட இசையில இந்த பாடல கேட்டு முடிச்சோம்.

ரவிக்குமாரோட வரிகளில் தமனோட இசையில் இந்த பாடலில் கேட்டு முடித்தோம். நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மாதிரி 4:36 ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த டீ பிரேக் எடுக்காததுனால கொஞ்சம் இந்த குளிர் தான் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஐ மீன் குளிர் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ 4:36 ஆகிட்டு இருக்கோம். இந்த வேலையில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். நேர்கள்லாம் லைனில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நம்ம கேம் ஃபஸ்ட்டு நான் டக்குன்னு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். நான் ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து 4 பாட்டு லைன்ஸ் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் வந்து பாட்டை என்னன்னு சொல்லிடணும். நேர் எல்லாருமே சூப்பராக விளையாண்டுட்டே இருக்காங்க. நான் வந்து நீங்கள் ஜெயிச்சாலும் ஒரு பாட்டு நான் கேட்குறேன், நீங்கள் ஜெயிச்சினாலும் இன்னொரு பாட்டு நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம விளையாண்டுட்டே இருப்போம். ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: யார், திருப்பாச்சூர்ல இருந்து? எட்டயபுரம் சிவா. நல்லா இருக்கீங்களா?
0: சரி, யார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவா.
0: எட்டயபுரம் சிவா. எப்படி சார் இருக்கீங்களா? இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. அதான் கேட்டேன்.
0: ஓகே,
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் நான். சரி, உங்களுக்கான பாடம் சொல்லிடுவோமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க. முடிஞ்சே சொல்றீங்க, அடுத்து சொல்லட்டும்.
0: தள்ளி தள்ளி தள்ளி நடந்தே மின்னல் வெட்டி இழுக்கும் செப்பு சிலை அற்புதங்கள் சுகமா. கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தேன் காற்று போல வந்து கண்கள் மெல்ல திறந்தேன். எனக்கே வந்து ரெண்டு படம், ஒரே படத்துல வந்து ரெண்டு, மீன் ஒரே பேர்ல ரெண்டு படம் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது வந்து 1993 இருக்கு. இது வந்து 90s மிட் 90s வந்து ரிலீஸ் ஆன படம். சரி, இந்த படத்துல ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன்.
1: அர்ஜுனா? ஐயோ, நல்லா ஞாபகம் இருக்கீங்க. சொன்னேனே. சரி, அடுத்து வர சொல்லுங்க.
0: ஓகே, நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: அப்பா மேடம், நீ கட் பண்ணீங்களான்னு நினைச்சேன். எடுத்துட்டீங்க.
0: எடுத்துட்டேன் சார், நீ கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஜெயிக்கிறோம். என்ன சார்?
2: கர்ணா, கர்ணா படம், கர்ணா படம்,
0: கர்ணா படம்.
2: மலரே மௌர்ணமா,
0: மலரே மௌர்ணமா. சூப்பர் சார், அப்படினால நாங்க விட மாட்டோம். நீங்க நீங்க வந்து அடுத்த படத்துல கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க இந்த பாட்டி கரெக்ட்டா சொல்லுங்க.
2: பழைய படமாவே சொல்லுங்க.
0: ஆ, பழைய படம். எனக்கு ஆக்சுவலி இது பழைய படம்
2: தான். ஐயோ மேடம் சொல்லுங்க.
0: தள்ளி தள்ளி நடந்தே மின்னல் வெட்டி இழுக்கும் செப்பு சிலை அற்புதங்கள் சுகமா. அடிக்கடி வரும் சுகமான.
2: ஐயோ, ஒரு ரோஜா

0: நினைக்கிறோமோ நீங்க சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: அது வந்து இந்த படம் மேடம், தவசி படம் மேடம்.
0: தவசி இல்லையே.
1: இல்லையா? படம் சொல்லுங்க மேடம்.
0: வருஷம் எல்லாம் வசந்தம். வருஷம் எல்லாம் வசந்தம்.
1: ஆமா ஆமா, வருஷம் எல்லாம் வசந்தம். கங்கை மேடம், பாரதிராஜா பையன் நடிச்ச படம்.
0: ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: ஓகே மேடம், ஓகே
0: ஓகே. நன்றி சார், நன்றி. ஸோ நான் வந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி இதை நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நாங்கள் நிறைய க்ளூஸ் ஆக்சுவலி நான் கொடுத்துட்டேன். தள்ளி தள்ளி நடந்தே மின்னல் வெட்டி இழுக்கும் சிற்பு சிலை அற்புதங்கள் சுகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன்னு சொன்னேன். இருந்தாலும் காலேஜ் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்
0: சார். அந்த வால்யூம் மட்டும், ஓகே, திருத்தணி தமிழேந்தி சார், அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
2: குறைச்சிட்டீங்க.
0: ஓகே, இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க. சார், தள்ளி தள்ளி நடந்தே மின்னல் வெட்டி இழுக்கும் சிற்பு சிலை அற்புதங்கள் சுகமா.
2: படமேர் சொல்லிட்டீங்க.
0: படமேர் நான் சொல்லிட்டேன். வருஷம் எல்லாம் வசந்தம்.
2: முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு அப்படினால நாங்க விட மாட்டோம். நாங்க இன்னொரு பாட்டை கண்டிப்பா கேட்போம்.
2: கேப்பீங்களா? சரி, ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா கேக்குறேன் பாருங்க, உங்களுக்காக ஈஸியா கேக்குறேன். நான் மின்னலை பிடிக்கத்தானே ஒரு வலைய கொண்டு போறேன், அடி மீன் புடிக்க மான் புடிக்க மனசு இல்ல.
2: இதுக்குள்ள கொடுங்க,
0: கிளு கொடுக்குவா. நான் இப்பதான் அந்த பாட்டை ப்ளே பண்ணேன்.
2: இப்ப ப்ளே பண்ணீங்களா?
0: ஆமா.
2: அந்த மம்முட்டி அம்மா படத்துல அந்த பாட்டு
0: இவங்க பக்கத்துல பின்னாடி சொல்லி கொடுத்தாங்க தானே?
2: இல்லையே, போட்டீங்கல.
0: ஓகே சார், கரெக்டா சொல்றீங்க. Thank you so much for calling.
2: சரி, நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, அது பின்னாடியே ஒரு வாய்ஸ் லைட்டாக கேட்கும், யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. இன்றைக்கி வந்து மாத கடைசி, அதாவது செப்டம்பர் மாதம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் 3 மாதம் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. இன்றைக்கி வரோம், இன்றைக்கி எல்லாருமே ஜெயிச்சுட்டு தான் போகிறோம். அடுத்த மாதம் எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சவே நான் போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பாட்டை. கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து கண்ணா மூச்சி ஏனடா அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சித்ரா அவர்களோட குரலில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், ஏ ரகுமானோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம், ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 4:48 ஆகிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பாடல்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லிவிடுவேன். ஃபஸ்ட்டு மிடில் இருக்கிற 4 லைன், நீங்கள் வந்து பாடல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது கூட சேர்ந்து நீங்கள் படமும் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஓகே, இல்லை க்ளூ கேட்டிங்கனாலும் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ நேரம் நான் அதை யோசிக்கலை, பட் ஆனால் கொஞ்சம் பாதி முடியிறப்பவே வந்து கண்டிப்பாக இந்த மாதம் கடைசி வர்றவங்களாம் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலும் சரி, நான் இன்னும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு தான் போவேன். கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு என்ன பாட்டு உங்களால் முடியுமோ அந்த பாட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் போகிறோம். இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தான் போகிறோம். அடுத்த மாதத்தில் நம்ம நாளைக்கு கால் வைக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஒரு நேர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஸோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட அப்படிங்கிறத விட எல்லா ஆஜேவுக்கும் நான் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கால் பண்ணுறவங்க வந்து உங்களோட வாய்ஸை கேட்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கலாம், இல்லை நான் சொல்லவே இல்லை, ஆனால் கால் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டப்புன்னு இந்த ரேடியோ ஆஃப் பண்ணுறீங்களா, வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்ட லைன் நீங்கள் பிடிச்சாலும் கட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நாங்கள். ஸோ அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. இப்போ தான் நான் சொன்னேன் இந்த வால்யூமை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.

0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் சொல்லிடலாமா?
1: பழைய படமாக சொல்லுங்க மேடம்.
0: பழைய படம். ஓகே, ரொம்ப பழசாக இருக்காது, பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு தான் என்னானதோ. ஹலோ, விஜய் விஜயா? விஜி பேசுறேங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
2: எல்லாருந்து பேசுறேன். நீங்க முன்னாடி ஒண்ணு கேட்டீங்கல்ல, மலரி மௌனமா என்ற பாட்டு.
0: ஆமா சொல்லிட்டாங்க மேம்.
2: கேட்டீங்களா?
0: நானா கேட்டேன், பதில் சொல்லிட்டாங்க. அது எப்போ சொல்லிட்டாங்க? சோ உங்களுக்கு இன்னொரு பாட்டு நான் சொல்றேன் பாருங்க. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடுதான் என்னானதோ. இது வந்து பிரசாந்த் நடிச்ச படம், 1998 ரிலீஸ் ஆச்சு. பிரசாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் இணைந்து நடித்த படம் இது. ஜீன்ஸ் படம். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் சொன்னேன். பாட்டு சொல்லிருங்க பாப்போம். இது ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்களா தனியாக பண்ணாங்களா? அப்படி இருக்கா என்ன டக்குன்னு என் மைண்டில் வரல. ஓகே, இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு தான் என்ன ஆனதோ. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சென்னையில இருந்து குமார் மேடம்.
0: குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நான்
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், உங்களுக்கான வார்த்தை பாருங்க. விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு தான் என்னானதோ. அவ்வளோதான் சார். சூப்பர், வாழ்த்துக்கள் குமார் சார். நன்றி. ஓகே, அடுத்த நேர். ஓகே, கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து, நான் காலர்ஸ் வந்த எல்லாருமே முக்கால்வாசி பேர் பாடல்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு நான் வந்து ஒரு சூப்பரான சாங் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுகிறேன்
0: மேடம். செல்வம். செல்வம் சார் சந்திரனும் சூரியனும் கூடி பெற்ற பெண்ணிவளோ. கேட்ட பாட்டுதான், செம்ம சாங் சார். இது வந்து பிருத்திவிராஜும் ஜோதிகாவும் இணைந்து நடித்த படம் இது. பிருத்திவிராஜும் ஜோதிகாவும். சுப்பிரமணிய பாரதியின் சோற்றை தின்று வந்தவளோ, சந்திரனும் சூரியனும் கூடி பெற்ற பெண்ணிவளோ. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
4: சரி மேடம், தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி. வணக்கம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு திருப்பி இந்த லைனை வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதியின் சோற்றை தின்று வந்தவளோ, சந்திரனும் சூரியனும் கூடி பெற்ற பெண்ணிவளோ. ஸோ இதுக்கு வந்து என்ன க்ளூ வந்து நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பிருத்திவிராஜ் மற்றும் ஜோதிகா இணைந்து நடித்த படம் இது. பாடலும் கூட இந்த பாடலில் இன்னொருத்தரும் சேர்ந்து வருவாங்க, அது சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி நான் என்ன கேம் வந்து சொல்லியிருந்தேன்னா, அது பாடல்கள்லாம் மிடில் லைன் வந்து நான் சொல்லிடுவேன், பாடலோட முதல் வரியும் பாடலும் என்ன அண்ட் அது படம் பேரும் சொல்லியிருந்தேன், இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவங்களோட பதில்கள் வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருந்தாங்க. டக்கு டக்குன்னு வந்து சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம கஷ்டமாக கேட்போம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே, நீ என்ன கஷ்டமாக கேட்குறது, நான் எப்படி பதில் சொல்கிறேன் பேரண்ட், டக்கு டக்குன்னு எல்லோரும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கடைசி கேள்விக்கு வந்து நானே பதில் சொல்லிடுறேன். இந்த பாட்டு வந்து செவ்வான சிலையை கட்டி சென்றது வீதியில் அப்படின்னு வந்து ஒரு பாட்டு. இது வந்து மொழி திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடித்தமான பாடலாகவும் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.

இன்றைக்கி கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு, இதோட அடுத்த மாதம் இதுக்கு ஒரு ஒரு மொக்க காமெடியாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லுங்களா, அடுத்த மாதம் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பீஸ்ட் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற பாடல். போகிறப்ப வந்து ஜாலியாக போடும் இல்லையா? ஸோ இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பாடியிருக்காரு, கு கார்த்திக் அவர்களோட வரிகளில், அனிருத்தோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன், என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளே.

0: அப்படி கத்துற என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:05 ஆயாச்சோ எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அன்றாட நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, முதிர்ச்சி, இப்படி என்ன வேணால் சொல்லலாங்க. நாளாக நாளாக எதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து சிப்போ அப்படின்னு சொல்லி கடந்து போக பழகிருப்போம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த 1 மணி நேரம் பழக போகிறோம், கேட்க போகிறோம், பேச போகிறோம். இதை தொடர்ந்து இது தொடர்பாக நீங்கள் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. என்ன மீன் நான் சொல்ல வர புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டாங்களா, டபுள் டிக் விழுந்துருச்சா, ப்ளூ டிக் விழுந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். இப்போலாம் வந்து அதை சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிட்டோம், பார்த்தா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடுற சில விஷயங்களாக இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஃபோன் எடுத்து எடுக்கலனா அப்படியே மனசு வருத்தப்பட்டு என்னாச்சோ ஏதாச்சும்னு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். சரி, இனிமேல் எப்போ ஃபோன் எடுக்கிறாங்களோ அப்போ நம்மளுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி

போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிப்பட்ட பிறகா இருக்கட்டும், இல்லை வயசான பிறகா இருக்கட்டும், இல்லை நாளாக நாளாக பழகினதுக்கப்புறமா இருக்கட்டும், இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இது தொடர்பாக தான் பேசப்படுறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்க, டிசி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிசங்கர் அவர்களுடைய இசையில்

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்வேளை காப்பாத்திட்டாங்க.
4: யே, சூப்பர்!

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:10 ஆயிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 பேச இருக்கக்கூடிய தலைப்பு, நாளாக நாளாக எதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம நம்ம கடந்து போக கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 295-2-0-5544 நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். முகநூலியும் நிறைய நபர்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேனி ஹரிராம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் கமெண்ட் வந்து எதுவும் பண்ணலை. பட் தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் வந்து குறிப்பாக சமீபமாக வந்து பார்த்த விஷயங்கள் வந்து, ஏன் மீனா திடீர்னு இந்த டைட்டில் எடுத்திருக்கேன், ஏன் இந்த தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் பொழுதுமே வந்து நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இதை சொன்னால் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் என்ன பண்ணுவோன்னா, ஒன்று நமக்கே வம்புன்னு சொல்லிட்டு அமைதியாக கடந்து வருவோம், இல்லைனா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ட்ராமா வர மாதிரி ஆகிட்டு வீட்டில் வந்து நம்ம யார்ட்டையாவது புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு, முன்னாடி யாராவது நம்மளை எப்படியாவது நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்த நாம, இப்போ எப்படி வேணால் நீங்கள் நினச்சிட்டு போங்க, நினைக்கிறத நீங்கள் நினைக்க தான் போகிறீங்க, நான் எதாவது சொன்னாலும் நினைக்க தான் போகிறீங்க, சொல்லலனாலும் நினைக்க தான் போகிறீங்க, ஏதாவது நினச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்போம், அதே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இப்போ வந்து நீங்கள் இயல்பாக கடக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து கமெண்ட்லேயும் சொல்லலாம். சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துலையும், அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியின் வாயிலாகவும் நீங்கள் சொல்லலாம். 298-60-0038 மற்றும் 295-2-0-5544 நம்பருக்கு கால் பண்ணியும் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பைசன் திரைப்படத்திலிருந்து

0: 18 நிமிடம் நிகழ்ச்சியில் முதல் நேர் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். எஸ், தொடர்ந்து கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-0038 மற்றும் 295-205-54. ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: மீராமா,
0: மீராமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க. என்ன
1: ஐயோ, அவ அது நினைப்பாள, இவ அதுக்காகவாவது நம்ம உடம்பால சிரமப்பட்டு அந்த இதெல்லாம் பாரம்பரியம் எல்லாம் மாறாம பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் யாருமே எதுவும் பாக்குறது இல்ல, யாரு கேக்குறதும் கிடையாது. அந்த பாரம்பரியம் எல்லாம் யாரும் அனுசரிக்கிறதும் கிடையாது.
0: Don't care. Thank you, ma. Thank you so much for calling. Thank you. இது இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு தீபாவளிலாம் வந்துச்சுன்னா அப்படியே சட்டி சுட்டியாக வந்து பலகாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. எதுக்காக அந்த பலகாரம் செய்கிறாங்க அப்படின்னா, அது யாராவது அவங்க சொந்தக்காரவங்களுக்குலாம் கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பலகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவாது முடியாததோடு அந்த முறுக்கு சுடுறதுலேருந்து என்ன பலத்திரத்துக்கிட்ட நிற்கிறதுலேருந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட்

0: நாட்கள் ஆக ஆக வந்து நாமெல்லாம் பிள்ளையான எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்காது அப்படின்னு அவங்க செய்ய விடாம பண்றதுக்கே நீங்க செஞ்சீங்கனாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் இப்பெல்லாம் வந்து யாரும் இங்கே கொடுக்கறது இல்லை வாங்குறது இல்லை விட்டுருமா பரவாயில்ல எங்கேயாவது நம்மளுக்கு வேணுன்றதை படைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் செஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டோனுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்க்குறேன். அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். இப்போ வந்து நம்ம வந்து கண்டுக்கலாம் முட்டுறோம்னா நம்ம உடல்நல குறைவுகள் சின்ன சின்ன கால் ஆணி வர்றது பல் சுட்டைகள் அதெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நிரந்தர தீர்வு காணாம நம்ம கொஞ்சம் விட்டு வைக்கிறது இந்நாட்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேடம்.
0: அதனால இப்ப போய் டக்குன்னு போய் பாத்துறது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. தொடர்ந்து நேயர்கள் மெசேஜ் பண்ணிட்டும் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க திருங்களை எஃப்எம் ரெயின்போ 101.4.

மணி 25 நிமிடம் ஆயாச்சு. நாளாக நாளாக எதையெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்காம போக கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ தேனி ஹரிராம் அவர்கள் வந்து என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னா, ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 70-80% வரையும் இருக்கும். சோ யூஷுவலா ஒரு விஷயம் சொல்லி வந்தா அதுல வந்து 70-80 வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கும், 20% வந்து எதிர்கருத்துகள் இருக்கும். அந்த மாதிரியான காலங்கள் வந்து இப்ப மாறி போச்சு. தற்போதைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களே மாறி எதிர்கருத்துக்களே வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதனை தவிர்த்து கண்டு கொள்ளாம சொல்வதுதான் அதிகரிச்சு கால சூழல் எனவே தவிர்ப்பதே நலம் என்று ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளாக நாளாக மனைவி திட்டத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ளாம பழகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்திருக்காங்க. கண்ணன் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக நரேன் அவர்களும் வந்து ஒரு பெரிய மெசேஜ் அமைச்சிருக்காரு. நரேன் சிங்கம் அதை தொடர்ந்து படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஆறாமலே திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகள். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: नहीं कर पाए हैं।
1: तो आपको ये बताते हुए कि एक घंटे बाद 6:30 बजे हम फिर होंगे आपके साथ। मुदिता के साथ अनुपम पाठक को दीजिए आज्ञा, नमस्कार।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாளாக நாளாக எந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காம அப்படியே போற போக்குல விட்டுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த வகையில நரேன் சிங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீனா மாலை வணக்கம், நாளாக நாளாக எதை வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற டாபிக் கேட்டிருக்கீங்க, அதுல நிறைய இருக்கு, அதுல லைனா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் சார்ந்த சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வைரஸா இருக்கட்டும் ஒரு நோயா இருக்கட்டும் அதை பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு, இப்போ அது சாதாரணமாயிடுச்சு. அப்புறம் இப்போ ஒரு எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கு, ஃபுட் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து சீரியஸாக இருக்கும், பட் போக போக இதுவும் வந்து பழகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வருஷத்துக்கு நாலாம் ஹாஸ்பிட்டலுக்கே போனதே கிடையாது என் பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொன்னது போயிட்டு இப்போ மாசமான ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தனியாக காசு எடுத்துக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு. அது இயல்பா எப்படி நம்ம மளிகை சமக்கு எடுத்து வைப்போமோ அதே மாதிரி மெடிக்கல் பில் அப்படின்றது எடுத்து வைக்கக்கூடிய சூழலும் வந்துருச்சு இல்லையா. ஸோ வெரி குட். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. வாழை திரைப்படத்திலிருந்து தென்கிழக்கு தேஞ்சிட்டு என்ற பாடல் கேட்டினதுங்களே. இது ஃப்ரம் ரெயின்போ 101.4.

42 நிமிடம் ஆயாச்சு. நாளாக நாளாக எதெல்லாம் வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, இதெல்லாம் வந்து அப்படியே சாதாரணமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு எக்ஸாம்ஸ், ஒரு நார்மல் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா கூட வந்து அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும். பிள்ளைங்களுக்குமே வந்து அது ரொம்ப சீரியஸாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறது, பிள்ளைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, அந்த டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்தாங்கன்றத ஃபாலோ அப் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, சில பேர் வந்து இப்போ டெஸ்ட் எக்ஸாம்க்குனாலுமே வந்து ஓகே கேட் எக்ஸாம்ஸ் தானே, ஓகே டேர்ம் எக்ஸாம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இப்போ இருக்கிறப்ப வந்து பார்க்குறப்ப வச்சா நம்மளாம் இப்போ பிறந்திருக்கலாம்ல, நம்மளாம் எப்படி போட்டு சாத்துவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் இது நல்லதுக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் நாளாக நாளாக எதையெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காம அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் சொல்லலாம். சொல்ல வேண்டிய தொலைபேசி எண்கள் 298600038 மற்றும் 295205544. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு மாமனன் திரைப்படத்திலிருந்து.

50 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். நாளாக நாளாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற சில விஷயங்கள்லாம் சே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கும் நம்மளுக்கு.

வயசாகுதா, இல்லை காலம் போகுதா, இல்லை நம்ம சலிச்சு போயிட்டோமா, இல்லை ரொம்ப காயப்பட்டு சில டைமில் வந்து ரொம்ப பக்குவப்பட்டோம் அப்படின்னாச்சா, என்ன மனிதர்கள் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விலகி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரியான நிறைய குழப்பங்கள் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. சமீபமாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருக்கா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் வந்து என்னுடைய தேவை வந்து சமைக்கிறதுக்காகவும் இல்லை பணம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அந்த பணத்துக்காக மட்டுமே தான் நான் இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆரம்பத்துலலாம் வந்து அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இது நம்மளும் ஒரு மனுஷி தான் அப்படின்றத வந்து மதிக்கவே மாட்டுறாங்க, இதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. பட் நாளாக நாளாக வந்து வாழ்க்கையை தினம் தானே நம்ம என்னத்தை ரசித்து வாழ்ந்துட்டு இருக்க முடியும், அன்றாட தேவைக்கு சாப்பிட்டோமா தூங்கணுமா அவ்வளோதானே, அது ஏதோ நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்க்கறதில்ல, நானும் அவங்கள கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து சொல்லிச்சு, சில நேரங்கள் வந்து அதை நம்ம பழகிக்கிறோம், சில நேரம் வந்து மனசார ஏற்றுக்கிறோம், சில நேரம் ஒரு விரக்தியின் காரணமாகவே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே அதை கடந்து வந்துட்டு அதை அப்படியே பழகிக்கிற மாதிரியான சூழல்களும் ஏற்படுது. அப்படி ஏதாவது சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் 2986003 8 அண்ட் 2952054 மற்றும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 FM நூல் பக்கத்தில். அடுத்தபடியாக பாடல், பிரதீப் குமார் அவர்களுடைய குரலில் நபர் பந்து திரைப்படத்திலிருந்து பாடல்.

5:55 ஆச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நாளாக நாளாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்றது தான். ஸோ என்னதான் வந்து ஒரு பக்கமாக நெகட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் பக்குவப்படுதல், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து சிலதுக்கு வந்து நாட்கள் ஆகும். சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குமே சில நாட்கள் ஆகும். அந்த மாதிரி புரிதலின் பேரில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமே வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த சின்ன நோட்டோட, அதை நம்ம பாசிட்டிவான அந்த நோட்டோடையே வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஸ்வேதா மோகன் அவர்களுடைய குரலில் வாத்தி திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Meena signing off from Rainbow 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவது

இதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 48 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

7:01 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்க விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பெயர் எங்களுக்கு தெளிவானுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து வலையோசை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இதை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் சத்யநாராயணன் அவர்கள்.

வரை.

7:06 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சி கனகராஜ் கூடுவாஞ்சிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே என்ற பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டிருக்கும். அந்த வகை நிகழ்ச்சி நடத்தபடியாக பாடல் தர்மபுரி அருண் அவர்களுக்காக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கனா கண்டேனிடி என்ற பாடல்.

என்னோட மாயாஜலை எங்கள் சேர்ந்து நிகழ்ச்சிக்கிட்டே இருக்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கள் இருந்து இருக்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல்.

0: நானு இங்க எல்லாமே தோளு.
1: நான் சிரிச்சுட்டேதான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
2: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க.
1: எல்லாமே மாறிடுச்சு. அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
2: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
1: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.

இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டாலிருந்து விருப்ப பாடலாக கேட்டுக்கூடிய பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாதி கதவு நீயடி என்ற பாடல்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: 7:53 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பார்த்த முதல் நாளே என்ற பாடல், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவர்களுக்காக. மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Meena signing off in FM Rainbow 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும்

டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:01 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பல பாடல்களை கேட்க காத்துக்கிட்டே இருக்கும். கேட்டீங்கன்னா எஃப்எம் ரெயின்போ 101.4 அந்த சார்ஜ் மீனா.
2: ரெயின்போ ராகங்கள் பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா.

9:35 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் நையாண்டி திரைப்படத்திலிருந்து முன்னாடி போறப்புள்ள என்ற பாடல் மற்றும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பார்க்காத பார்க்காத என்ற இரண்டு பாடல்கள்.

9:45 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்கார்ந்து நிக்கிறான், நீ இங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேருண்ணா
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

50 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. மரியான் திரைப்படத்திலிருந்து சோனப்பரியா என்ற பாடல் கேட்டு நினைக்கிறீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் திஸ் இஸ் அர்ஜே மீனா.

சவம் ஓட குங்கை ஓயல.

റെയിൻബോ റിവൈൻഡ്. பத்து மணி 21 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி கேட்க காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்கும் வரிசையில் தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலிருந்து காலம் மாறுது என்ற பாடல் மற்றும் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பார்த்தீராய பார்த்தீராய் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

10:28 ஆச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். இன்னுயிர் தோழி திரைப்படத்திலிருந்து மருதாணி சிவக்கும் என்ற பாடல் மற்றும் அரசிலாங்குமாரி திரைப்படத்திலிருந்து சின்ன பயிலை சின்ன பயிலை என்ற இரண்டு பாடல்கள்.

பத்து மணி 37 நிமிடம் ஆயாச்சும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் குமுதம் மற்றும் பனித்திரை திரைப்படத்திலிருந்து.

10:46 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பாலிருக்கும் பழமிருக்கும் என்ற பாடல் மற்றும் பாசமலர் திரைப்படத்திலிருந்து வாராயன் தோழி என்ற இரண்டு பாடல்கள்.

10:55 ஆயாச்சோ. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்து. இத்துடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்கறதுக்காக நான் உங்கள் நட்ராஜ். நிகழ்ச்சியோட நிறைவு முதல் பாடலாக தேவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். வாலி வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில். நேரம் 11:12 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், சிவா சி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22.
1: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாகுல் அமீத் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: காலத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:34 ஆயிட்டு இருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் காதலில் நிம்மதி திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னி கிருஷ்ணன் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:56. மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸில் பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெக்கம் என்ன சொல்லடிச்சிட்டு.

0: இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும். நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று நான் இல்லை.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மனசு நில்பா என்று தொடங்கும் தியாகராஜர் ஏற்றியது ஆபோகி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புவனேஸ்வரியா என்று தொடங்கும் மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:50. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. கொழுவ மரகதா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது தோடி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:59. நேயர்கள், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். பள்ளிகொண்டா ஆர். ராமதாஸ் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா அவர்களின் குரல்களில்.

நேரம் 5:27. ஆறுமணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்.